நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை. இனி நாட்டை ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை நாட்டை ராகத்தில் மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்
2: விருந்தோம்பல் 9வது அதிகாரம் 8வது குறட்பா.

விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடையாதவர் பின்னர் பொருளை வருந்தி பாதுகாத்து அதன் பயனை அடையாமற் போய்விட்டோமே என வருந்தும் நிலையை அடைவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ. சாஜிதா பேகம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. வேளாண்மை செய்திச் சுருள், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் ஜா. சலேத் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரிங்கன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். எட்டு மணிக்கு இதயராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. அதுவா இதுவா, வாழ்வின் பிற்பாதியில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா? 10 நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய நிலவரம். தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். கோபுர வாசலிலே, வானத்தை போலே திரைப்படங்களிலிருந்து. 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம். எல்லாமே சரியாயிருக்கணும். 12:50 பாப்கார்னர். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். இரண்டு 15 வேளாண் அரங்கம். பந்தல் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் புத்தூர் அக்ரஹாரம் ஆர். ராஜா அவர்கள். 2:30 கிராம சமுதாயத்தில் உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னத தொழில்கள். திருச்சி யு. அனீஸ் ஃபாத்திமா அவர்களுடன் நேர்முகம். 3 இசைத்தூரல். 4 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5 பொன்மாலை. 6 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ. சித்தர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். முதல் அலைவரிசையில் காலை 10:45 எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு 7 உற்சாகம் உச்சம். வெற்றி கொடிக்கட்டு இளம் தொழில் முனைவோர் ஏ. பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் விதை உற்பத்தி ஆலங்குடி பெருமாள் அவர்களுடன் நேர்முகம்.

8:05 இரவு இசை இனிமை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரு அலைவரிசைகளில் 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். 9:00 நியூஸ் அட் 9:00. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவின் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. 9:00 அரங்கிசையில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் புல்லாங்குழல், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் ஐயப்பன் சரிதம் இசை சொற்பொழிவு. நிகழ்த்துபவர் தஞ்சாவூர் கே வைஜெயந்தி மாலா அவர்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 அரியலூர் மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 செய்திச் சுடர். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: பத்து மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் ஆர் ரெயின்போ. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 9:02 ரெயின்போ ரே. 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02
1: கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனி கேட்கலாம் பாரதிப்பன்.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்கு சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத

0: தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது. அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களை செய்யும் பொழுது அது நல்விளைவுகளை தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

இறைவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வரம் நாம் விரும்பியதை தருவதல்ல, நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவதுதான். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக மனம் பரப்ப வருகின்றது ஆனந்தராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனந்தராகம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் பி. சுசீலா பாடியிருப்பது.

0: கேட்டு பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்த ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் காலை 6:35. இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 13 நாள் புதன்கிழமை. இப்போது கேட்கலாம் உழவே தலை நிகழ்ச்சியில். இன்று வேளாண்மை செய்தி சுருள். தற்போது அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் பயிர்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பூச்சிகள் என்னென்ன என்பதையும் அதை எவ்வாறு கண்காணிக்கலாம் என்பதையும் எடுத்து கூறுகிறார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய இணை பேராசிரியர் முனைவர் எம். ரவி அவர்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பொதுவாக இருக்கக்கூடிய காலநிலை அல்லது பருவநிலையில் வரக்கூடிய பூச்சிகளை தவிர்த்து இந்த எல்லாம் வறட்சி காலத்தில் அதிகமாக வந்து சாறு உறிஞ்சிற பூச்சிகள் தான் வரும். அதனால கண்காணிப்பு ரொம்ப அவசியம். நெல்லை பொறுத்த வரைக்கும் குறுவை பருவத்தில் இலை சிலந்தி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது குருத்து பூச்சி, அதே மாதிரி புகையான் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியினுடைய தாக்குதல் இருக்கான்னு பார்க்கணும். டெல்டா மாவட்டங்களில் சூறை அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சியினுடைய தாக்குதல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பூச்சிகள் வந்ததுன்னா நமக்கு அதிக அளவு சேதத்தை விளைவிக்கும். அதனால கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் வறட்சி காலங்களில் சுருள் பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். சாறு உறிஞ்சிற பூச்சியானா தத்து பூச்சி, வெள்ளை, இலைப்பேன், இந்த மூன்று பூச்சிகளும் நிலக்கடலையை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொடர்ந்து கண்காணிப்பு பூச்சி தாக்குதல்லேருந்து விடுபட வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அசுவினி தான் முக்கியமான பிரச்சனை. இந்த அசுவினி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தட்டைப்பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு இந்த பயிர்களில் அதிகமான தாக்குதலை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வெள்ளை. இந்த வெள்ளையினால் வரக்கூடிய நேரடி பாதிப்பை விட அது பரப்பக்கூடிய மஞ்சள் தேமல் நோயால் மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வெள்ளையினுடைய தாக்குதலில் அல்லது நமது பயிரில் வந்து தென்படுதான் கண்காணிக்கணும். இதை கண்காணிக்கிறதுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறி வைத்து விவசாயிகள் கண்காணிக்கலாம். கரும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க சிறப்பு பட்டத்தில் சாகுபடி செஞ்ச கரும்பாக இருந்தது, அதாவது ஜூன் மாதத்தில் நடவு பண்ண கரும்பில் இருந்தால் இளங்குருத்து புழுவினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஒரு சில விவசாயிகள் வந்து இடைப்பட்ட பகுதியில் பார்க்கு பகுதியில் வந்து தக்கப்பூண்டு சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க கரூர் திருச்சி மாவட்டங்களில். இது வந்து இளங்குருத்து புழுவினுடைய தாக்குதலை வந்து மிகச்சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். அந்த மாதிரி சாகுபடி செய்யாத விவசாயிகள் ஏக்கருக்கு 4 என்ற அளவில் இனக்கவர்ச்சி பொறி, அந்த பொறியை வந்து 4 வைத்து இதனுடைய அந்து பூச்சிகளை கவர்ந்து இதனுடைய தாக்குதலை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வைத்து அனைத்து அந்து பூச்சிகளும் கவர்ந்து அதை அழிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான முறை. அடுத்ததாக வந்து நமக்கு 4 ஆயிடுச்சு கரும்பு அப்படின்னாக்க தொடர்ந்து 15 இடைவெளியில் ட்ரைகோ கிரமா கைனோலிஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணியை 15 ஒரு தரம் 1 ஏக்கருக்கு 1 CC என்ற அளவில் வெளியிடுறது மூலமாக கரும்பில் வரக்கூடிய இடைக்கணு புழுனுடைய பாதிப்பை தவிர்க்கலாம். அதே மாதிரி இந்த வறட்சி நிலையில இப்போ பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் வந்து விவசாயிகள் சொல்றது எங்களுக்கு வந்து சூறப்பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு. கரும்போட குருத்து பகுதியில் இருக்கக்கூடிய மாவு பூச்சி, அதை சார்ந்து

0: வரக்கூடிய பொக்கபோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், இந்த தாக்குதல் இருக்கு. இந்த தாக்குதல் பரவாம இருக்கணும் அப்படின்னா நீர் மேலாண்மை, அதே சமயத்துல கரும்புக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் அளிக்கணும். இது நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கரும்பு பூஸ்டர் நுண்ணூட்ட சத்து கலவையை முதல் 45வது நாள், 60வது நாள், 75வது நாள் 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ என்ற அளவில் வந்து தெளிச்சோம்னா கரும்பு பயிர் வந்து நல்ல வாலிப்பா வளரும். இந்த பொக்கபோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயிலிருந்து நம்ம எளிதில் கரும்பு பயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம்.
1: உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 29ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக 3 மாத வயதுக்கு மேற்பட்ட செம்மறி ஆடுகளுக்கு நீல நாக்கு நோய் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யணும். அதேபோல கால்நடைகளுக்கு தண்ணீர் அருந்துவதற்கு போதிய வசதியையும் செய்து தரணும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனத்துக்கு. சின்ன வெங்காயத்தில் விளைச்சலை அதிகரிக்க சின்ன வெங்காயத்துக்கான நுண்ணூட்ட கரைசல் அல்லது துத்தநாக சல்பேட் கரைசலை இளம் பயிர்களுக்கு, அதாவது 30 நாட்கள் வயதுடைய பயிருக்கு தெளிக்கணும். 1 லிட்டர் தண்ணீரில் 3 கிராம் துத்தநாக சல்பேட் அல்லது காய்கறி நுண்ணூட்ட கரைசலை தெளிக்கும் பொழுது விளைச்சலை அதிகரிக்க முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகளை சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்தை விலை நிலவரப்படி பருத்தி 1 கிலோ 97 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். சந்தை விலை திருப்தியா இல்லைன்னா பொருளை கையிருப்பு வைத்து விற்பனை செய்வதற்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வசதி இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வியாழக்கிழமை காலை 10:30 அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இதில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களது குறைகளை நேரிலும் விண்ணப்பம் தெரிவித்தும் பயனடையலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று மஞ்சள் ஏலம் நடைபெற்றது. இதில் 315 மஞ்சள் குவியல்கள் இடம்பெற்று இருந்தன. மஞ்சள் வரத்து 3551 கிலோ இருந்தது. 1009 கிலோ விற்பனையானது. மஞ்சள் சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயனடையுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று, எதிர்வரும் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 35 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் காய்கறிகள், பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் காய்ந்த இலை, சருகுகள்,

தென்னை அல்லது பாக்கு மட்டைகள் கொண்டு வேர் பரப்பினை மூடாக்கு அமைத்து மூடுவதால் பாசன நீர் ஆவியாகாமல் தடுத்து மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கலாம் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் சேலம் ஆர் ராஜா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற உள்ளது. இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் விதை உற்பத்தி ஆலங்குடி பெருமாள் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன் பெறுங்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதைக் கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவேக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள

0: உள்ள ரமேஷ் கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26 தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2 இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் இரண்டு ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர்.

0: ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: வங்கத்து பெரியார் என்று போற்றப்பட்ட ஈஸ்வர் சந்திர பந்தோபாத்யாயா நினைவு நாள் இன்று. ஆண்டு 1891. பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், விதவை திருமணம் போன்ற சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தியவர். ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக குரல் கொடுத்தவர். வங்கமொழி எழுத்துக்களை மாற்றி அமைத்தவர். வங்கமொழியில் அற்புதமான இலக்கண நூல்களை எழுதி உரைநடை புரட்சி செய்தவர். இவர் கல்வித்துறையில் பணியாற்றிய போது 35க்கும் அதிகமான பெண்கள் பள்ளிகளை திறந்தார். 21வது வயதில் இவருக்கு கொல்கத்தா சமஸ்கிருத கல்லூரி வித்யாசாகர் அறிவு பெருங்கடல் என்ற பட்டமளித்து கௌரவித்தது. அதுவே அவரோடு நிலைத்து நிற்க அவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்றே அறியப்படுகிறார். தொழிலதிபரும் தொழில் முனைவோரும் டாடா குழுமத்தின் தலைவருமான ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாடா என்ற JRD டாடா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1904. இந்திய வானூர்தி போக்குவரத்தின் முன்னோடி, இந்திய தொழில்துறையின் தந்தை என போற்றப்படுபவர். 1957 பத்ம விபூஷன் விருதும், 1992 பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பணம் என்பது எருவை போன்றது. நீங்கள் குவித்து வைக்கும் போது அது மூழ்கும், நீங்கள் அதை பரப்பும் போது அது வளரும் என்று கூறியவர் JRD டாடா. தமிழறிஞர் பின்னங்குடி சா சுப்பிரமணிய சாஸ்திரியார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1890. தொல்காப்பியத்தை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தமிழ் ஆய்வில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழகத்தின் தலைசிறந்த படைப்பாளிகளில் ஒருவரான சிற்பி பாலசுப்பிரமணியம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1936. கியாப்பே விஸ்வநாதன், மாபோ சிவஞானம் உள்ளிட்டோரின் சொற்பொழிவுகளை கேட்டும், பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளை படித்தும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். 1963 நிலவுப்பூ இவர் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்தது. சிறந்த மொழிபெயர்ப்புக்காக 2001 படைப்பிலக்கியத்திற்காக 2003 இருமுறை சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார். சிற்பியின் கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி, மலையாளம், மராத்தி மொழிகளில் வெளிவந்துள்ளன. 1971 நடைபெற்ற தேசிய கவி சம்மேளனத்திலும் பங்கேற்றுள்ளார் சிற்பி பாலசுப்பிரமணியம். நம் இந்திய நாட்டின் தேசிய விலங்கு புலி. வனவிலங்காகிய புலிகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உலகம் முழுவதும் இன்று சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகில் மொத்தம் 9 வகையான புலி இனங்கள் இருந்ததாகவும் தற்போது 3 இனங்கள் மட்டுமே உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. பாலி, காஸ்பியன், ஜாவன் என்ற 3 இனங்கள் இந்தியா, பூட்டான், நேபாளம், வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, மியான்மர், லாவோஸ் போன்ற நாடுகளில் உள்ளன. தமிழ்நாட்டில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம்

புலிகள் காப்பகம் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து வருகின்றன. 2019 எடுக்கப்பட்ட மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் மாநில அரசின் முயற்சியால் புலிகளின் எண்ணிக்கை 2967 குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. நாட்டின் அரண்களான வனம், வன உயிரினம் காத்து இயற்கை சமநிலை பேணுவோம்.

கண்ணாட்டு வேங்கதா அண்ணாத்து ஆடுறார் கண்ணாட்டு வேங்கதா.

புதன்கிழமையின் அற்புதமான காலை பொழுது. இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம். ப்ராஜெக்ட் டைகரின் மூலமாக இந்தியா பெரும்பாடுபட்டு புலிகளோட எண்ணிக்கையை கூட்டுச்சு. இன்னைக்கு உலக அளவில் அநாசயமான எண்ணிக்கையில் புலிகள் நம்ம இந்திய நிலப்பரப்பில் வாழுது. பெங்கால் டைகர் தொடங்கி ஏராளமான புலிகளோட இனங்கள் இந்தியாவில் வாழுது. அதுங்க இயற்கையாக வாழக்கூடிய அதிகமான இடங்கள் இருக்கிறதும் நம்ம இந்திய திருநாட்டில் தான். இந்த உற்சாகமான மகிழ்ச்சியான செய்தியோட காலை மலர தொடங்குவோமா? திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலிடவரிசை 936 கிலோஹெர்ட்ஸின் இந்த முதல் பாடலோட

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல்வர் விசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கும். நேரம் 7:06.
1: தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
2: ஒரு நாள் என்னுடைய வகுப்பறையில மாணவர்கள்ட்ட ஒரு வினா கேட்டேன். மழை, இந்த மழைக்கு ஏதாவது வேறு பெயர்கள் இருக்கா அப்படின்னு நான் கேட்டப்ப பல பதில்களை மாணவர்கள் சொன்னாங்க. தூறல், சாரல், பெருமழை, அடைமழை, கனமழை, இதெல்லாம் மாணவர்கள் சொன்ன பதில். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாமே மழையைத்தான் குறிக்கிறதா அப்படின்னு கேட்டப்ப ஆமா, எல்லாமே மழையைத்தான் குறிக்கிறது அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கு. தமிழர்கள் தூறல் அப்படின்னு எதை சொன்னாங்க, சாரல் அப்படின்னு எதை சொன்னாங்க, பெருமழைனா என்ன, அடைமழைனா என்ன, கனமழைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதா, இவ்வளவு நுட்பமாக தமிழர்கள் பெயர் வைத்திருக்கிறார்களா அப்படின்னு எங்க மாணவர்கள் வியந்து போனாங்க. நான் அதை பத்தி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட ஆட்டுக்கள் நம்ம பார்த்திருப்போம், வீடுகளில் பயன்படுத்தி இருப்போம், பலரும் பயன்படுத்தி இருப்போம். பழைய வீடுகளில் இன்னமும் பயன்பாடு இல்லை என்றாலும் ஆட்டுக்கள் அம்மிக்கள்லாம் வீட்டில் இருக்கும். சில இடங்களில் அம்மிக்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும், ஆட்டுக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆட்டுக்கள் எதற்காக, ஒரே விஷயம், மாவு ஆட்டுவதற்காக என்பது தான் நம்முடைய பதிலாக இருக்கும். இந்த ஆட்டுக்கள் மலைமானியாக பயன்பட்டு இருக்கிறது. எவ்வளவு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு கணக்கிடுவதற்கு தமிழர்கள் இந்த ஆட்டுக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா ஆட்டுக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கும், இரவுல மழை பெய்திருக்கும், எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, இந்த மழையினுடைய அளவு எவ்வளவு, இது எப்படி உழவுக்கு நமக்கு பயன்படும் இந்த மழை என்பதை பார்ப்பதற்காக இந்த ஆட்டுக்கள் பயன்பட்டு இருக்கிறது. பழந்தமிழனுடைய ஆட்டுக்கள் மலைமானி, இதுதான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பொருள். இந்த ஆட்டுக்கள் அப்படிங்கிறது வெறும் மாவு அரைப்பதற்காக இருக்கிற பொருள் அல்ல, ஒரு மலைமானியாக பயன்பட்டு இருக்கிறது. வீட்டு முற்றத்தில் அது பெரும்பாலும் இந்த ஆட்டுக்கள் இருக்கும். முதல் நாள் இரவில் மழை பெய்திருந்தால் அதன் குழிக்குள் அந்த மழை தண்ணீர் நிறைந்திருக்கும். அதை விரலால் அளந்து பார்த்து அது ஒரு உழவுக்கு ஏற்ற மழையா அல்லது ஈருளவுக்கு ஏற்ற மழையா என்பதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்து கொள்வார்கள். மழைப்பொழிவின் பழைய கணக்கு முறை செவி அல்லது மசினு எனப்படும். 10 மில்லிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டருக்கு சமமானது. மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரப்பதத்துக்கும் தொடர்பு உண்டு. இதனை பதினை என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்திருக்கிறார்கள். அறிவியல் கணக்குப்படி 18 மில்லிமீட்டர் மழை பெய்தால்

0: தான் அதை முறையாக மண் உறிஞ்சி உழவுக்கு தயாராகும். ஆக எத்தனை பதினு மழை பெய்திருக்கிறது என தெரிந்து கொண்டு முதல் உழவுக்கு தயாராவார்கள். இந்த மழை பெய்திறன் அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மழைக்கான பெயர் வைக்கப்படுகிறது. தூறல், சாரல், மழை, பெருமழை, அடைமழை, கனமழை என்றெல்லாம் நாம் பல பெயர்கள் இட்டு குறிப்பிட்டாலும், தூறல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பசும்புல் மட்டுமே நனையக்கூடிய அளவு, விரைவில் அது உலர்ந்துவிடும். சாரல் என்பது தரைக்குள் ஓரளவு நீர் விரவி இருக்கும். மழை என்பது ஓடையில் நீர்பெருக்கு இருக்கும். பெருமழை என்பது நீர்நிலைகள் நிரம்பும். அடைமழை என்பது ஐப்பசியில் பெய்வது. கனமழை என்பது கார்த்திகையில் பெய்வது. ஆக இந்த மாதங்களோடு நம்முடைய விவசாயத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நிலத்தடி நீரை எப்படி காப்பாற்றுவது? தமிழர்கள் பனை மரங்களை நட்டார்கள். நாம் பெய்கிற மழையை நீர்நிலைகளில் நிரப்பி வைப்பது மட்டும் நீர் மேலாண்மையில் அல்ல. வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எப்படி நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நீர் மேலாண்மை. அதை போல அந்த நீர் எவ்வாறு அந்த நீர்நிலையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதும் நீர் மேலாண்மையில். இவ்வாறு மழை, காடு, பனைமரம், அதை தேக்கி வைக்கக்கூடிய முறை, அந்த நீரினுடைய பயன்பாடு, நிலத்தடி நீர்மட்டத்தை எவ்வாறு உயர்த்துவது, எப்படியெல்லாம் நீரை நாம் நீராக சேகரிப்பது என்பதெல்லாம் தமிழனுடைய மேலாண்மையில் அறிவாக இருந்திருக்கிறது. நாமும் நீரை பொன்னாக கருதி பயன்படுத்தினால் தலைமுறை போற்றுகிற தலைமுறையாக நாம் வாழலாம்.
1: தமிழமுதம் வழங்கியவர் முனைவர் ஜா சலீத் அவர்கள்.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
3: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹநாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு

0: சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார், 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ளநீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபர் உடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்ப துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து இரண்டாவது இடத்தை பிடித்து இந்த பிரிவில்

முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமா

0: தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்ட நிஜர்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

மேலும் 7:30 ஆயாச்சுங்க. காலை மலர் கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸோடு. இன்னைக்கு இப்போ தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளோட காய் கனிகளின் விலை நிலவரம் என்ன அப்படின்னு. தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டுருக்கு. கத்தரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இரண்டுமே தலா கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டுருக்கு. சின்ன வெங்காயம் 74 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌசௌ புடலங்காய் இரண்டுமே 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. பீர்க்கங்காய் கிலோ 60 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேனைக்கிழங்கு 56 ரூபாய், சேப்பங்கிழங்கு 58 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ 110 ரூபாய், முட்டைகோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ 170 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 280 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டுருக்கு. காலை மலர் கேட்டு நினைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸோடு.

0: நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, இறைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள். வணக்கம் டாக்டர். உடல் பருமனை குறைக்கிறதுக்கான அறுவை சிகிச்சையை செய்யலாமா டாக்டர்?
1: முன்னாடி எல்லாம் வந்து அந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு இருந்தது, இப்ப வந்து மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரியாட்ரிக் சர்ஜரியில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வந்து இப்போ நடிகர் நடிகைகளுக்காக வந்து தோற்றத்தில் ரொம்ப குண்டா இருக்காங்க, வெயிட்டை குறைக்கணுன்றதுக்காக கொழுப்பை மட்டும் உறிஞ்சி எடுக்கிற இது வந்துச்சு. இது வந்து மோர் ஆஃப் காஸ்மெட்டிக், நம்ம தொப்புள் வழியாக உள்ள விட்டால் தொந்தியில் இருக்கிற அந்த இதெல்லாம் உறிஞ்சி எடுத்துறது. இது வந்து தோற்றத்துக்காக பண்ணுற சர்ஜரி. இது மூலமாக குறைகிற வெயிட்டு வந்து நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதனால நமக்கு உடலுக்கு எந்த விதத்துலையும் நன்மைகள் கிடையாது. உடலுக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லப்படுற இந்த மெட்டபாலிக் சர்ஜரி பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, போய் பண்ணிக்கலாம், எனக்கு டைம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நான் போய் பண்ணிக்கிறேன், மனதிடம் இல்லை என்னோடய டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் போய் பண்ணிக்கிறேன், அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ண ஆரம்பித்தா எல்லாருமே இது ஈஸியாக போய் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. சர்ஜரி அப்படின்போது இப்போ எந்த விதமான சர்ஜரியாக இருந்தாலும், ஒரு சிம்பிள் அப்பெண்டிக் சர்ஜரியிலேருந்து ஒரு சிசேரியன் சர்ஜரியிலேருந்து எதா இருந்தாலுமே, சர்ஜரின்றது வந்து நம்ம சொல்லணும்னே அவசியம் இல்லை, தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நேச்சுரல் விஷயத்தோட குறுக்க போறோம், அதனால நம்ம சர்ஜரியை வந்து நம்ம தவிர்த்தே ஆகணும். பட் இன்னைக்கு தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ல எண்ணி உட்பட அறுவை சிகிச்சைகள் பண்றோம்னா, ஒவ்வொரு அறுவை சிகிச்சைகள் பின்னாடியும் எங்க மனசுல தராசு மாறி இது பண்றதுனால எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு கெடுதல், அந்த தராசு வந்து எல்லார் மனசுலயும் வரணும். அதுல வந்து நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம், கெடுதல் ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டியில் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தான் நம்ம அந்த சர்ஜரியை பண்ணுறதுக்கு முற்படணும். அதே மாதிரி இது சர்ஜரி தவிர வேறு

0: இல்லை அந்த முடிவுக்கு வரணும். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த சர்ஜரிக்குன்னு கிடையாது, இந்த துறையின் கிடையாது, எந்த துறையிலையுமே எந்த ஒரு மாத்திரையிலேருந்து ஒரு டெஸ்ட்லேருந்து சிகிச்சையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தவிர வேறு எதுவும் வழி இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தங்க வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எழுதுனா அதுலேயே தெரிஞ்சிடும் அப்படின்னா நான் சிடி ஸ்கேன் எழுத மாட்டேன், ஏன்னா சிடி ஸ்கேனில் கதிர்வீச்சிரு. ஸோ இப்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, சிடி ஸ்கேனில் தெரியும் அப்படின்னு நான் மட்டும்தான் அதை எழுத முடியும். அதே மாதிரி நான் மாத்திரையில் சரியாகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன், இன்ஜெக்ஷனில் சரியாகாதவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி முடிவு பண்ணி நம்ம ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்வியஸ்லி அந்த ஆப்ரேஷன் வந்து தேவையானதுன்னு அர்த்தம். அப்போ எந்த மாதிரி வந்து நிற்கும் அந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து நிற்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ஏன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து நிற்கும் அப்படின்னா, உடல் பருமனில் வந்து ஸ்டேஜ் இருக்குது, நார்மல், ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்ட்டு. இப்போ மார்பிட் ஒபிசிட்டின்னா அந்த மார்பின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஆபத்தானது அப்படின்னு அர்த்தம். ஸோ வெறும் ஒபிசிட்டின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க, மார்பிட் ஒபிசிட்டின்னா உயிருக்கு ஆபத்தான உடல் பருமனில் இருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், மார்பிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம ஆப்ரேஷனில் ஆபத்து அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னும்போது அப்போது வேறு வழியே இல்லை இல்லையா, பண்ணி தான் ஆகணும்.
1: உடல் பருமனை குறைக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இரைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளி ரங்கன் அவர்கள்.

நேரம் 7:45 ஆக போதுங்க. காலை மலர் கேட்டு நினைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸோடு. அடுத்த அறிவிப்பு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கானது. உங்கள் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோட கூட்டரங்கத்தில் நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் 10:30 நடைபெறப் போகுது. இதில் விவசாயிகள், விவசாய சங்கங்களோட பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களோட குறைகளை நேரிலையும் விண்ணப்பங்கள் மூலமாகவும் தெரிவித்து பயனடையலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் 31 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறப்போகுது காலையில் 10:00. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக பெருந்திட்ட வளாகத்தோட கீழ்த்தளத்தில் இந்த கூட்டம் நடைபெறப்போகுது. விவசாயிகள் எல்லாருமே கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

நேரம் 7:50 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தன்னார்வ பயிலும் வட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான பயிற்றுநர்களை தற்காலிக முறையில் தேர்வு செய்யிருக்காங்க. இதற்கு விருப்பமுள்ள நபர்கள் 94 990 55 902 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய சுய விவரக்குறிப்பை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எண் மீண்டும் 94 990 55 902. அடுத்த அறிவிப்பு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி மற்றும் உருவாக்க அலுவலகத்திலிருந்து. எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறு சிறு தொழில்கள் வளர்வதற்காக அரசு துறைகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி அறிந்து கொள்ள பொதுத்துறை நிறுவனங்களான ஓஎஃப்டி, ஹெச்இபிஎஃப், பிஹெச்இஎல், தென்னகர் ரயில்வே மாதிரியான நிறுவனங்களில் அவங்க எப்படி தொழில் வாய்ப்புகளை பெறுவது, அவங்களோட தேவைகள் என்ன, ஜெம் போர்ட்டலில் எப்படி அவங்க பதிவு செய்கிறது, அங்கே எப்படி அவங்க வந்து தங்களோட பொருட்களை விற்பனை கொண்டு வருவது மாதிரியான ஏராளமான விஷயங்களை பற்றி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக 2 நாட்கள் சிறப்பு வர்த்தக கண்காட்சி நம்ம திருச்சிராப்பள்ளி தொழில்நுட்ப கழகத்தில் நடக்க போகுதுங்க. என்ஐடியில் இம்மாதம் 31 மற்றும் ஆகஸ்ட் 1 ஆகிய 2 தேதிகளில் இந்த வர்த்தக கண்காட்சி தேசிய அளவில் நடைபெற இருக்கு. தேசிய அளவிலான எம்எஸ்சி நிறுவனங்களுக்கான அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் தொழில் வர்த்தக கண்காட்சி 2026 அப்படின்னு இது அழைக்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தொழில் வாய்ப்பை பெறணும்னு நினைக்கிற தொழில் முனைவோர், மாணவர்கள் எல்லாரும் பெருந்திரளாக கலந்துக்கிட்டு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான மேலும் தகவல்களுக்கு 94 38 17 50 51 அப்படிங்கிற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் 94 38 17 50 51. காலை மலர் கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் கேட்டடைஞ்சிருக்கோம். நேரம் காலையில் 7:58 ஆயாச்சுங்க. இப்போ தெரிஞ்சுக்கலாமா வானிலை முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்றோட மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனைய தமிழகத்தோட ஓரிரு இடங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மீனவ நண்பர்களுக்கான பிரத்யேக வானிலை முன்னெச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் ஏதும் இல்லை அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ஒரு சிட்டாடி

இணைந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் காலை 8 மணி. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது இதய ராகம். நேர்களே, இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கக்கூடிய படம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதய ராகம்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதய ராகம் நிகழ்ச்சியின ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மலைக்குடிப்பட்டி சண்முகம், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், வாரியங்காவல் கதிரவன், வசந்தி கொளஞ்சிநாதன் இவர்களின் விருப்ப பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இதயராகம். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம இதயராகம் நிகழ்ச்சியில நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே 938-546-102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கக்கூடிய படம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 மணிக்கு

நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லைக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். கேட்ட ரசிகங்கள் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் மார்னிங் நியூஸ்.

0: திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலைரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ந. சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் உரையாற்றுகையில்,
1: As our graduates step into a new chapter of their lives, it is a both fitting and inspiring to reflect on the achievements they have earned, the challenge they have overcome, and the opportunities that await them. This year, the university is conferring degrees upon 37,877 graduates across bachelor's, master's, MPhil and PhD program. Of these, 871 graduates will receive their degree in person. We are proud to honor 113 outstanding students with gold medals in recognizing of their exceptional academic achievements. It is particularly gathering to note that women graduates have secured the highest number of gold medals and endowment medals, exemplifying the excellent leadership and empowerment of women. Furthermore, 758 scholars will be awarded PhD degree, reaffirming our commitment to advancing research. Over the past 3 decades, the university has emerged as a leading institution in southern Tamil Nadu, serving the districts of Tirunelveli, Thoothukudi, Tenkasi and Kanyakumari.
0: இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கொச்சியில் அமைந்துள்ள கேரள மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழகத்தின் நிறுவன துணைவேந்தர் பேராசிரியர் பி. மதுசூதன குரூப் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றி சிறப்பித்தார். கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மாறிவரும் உலகத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அவர் தமது உரையில்,
2: You receive not merely a degree today, but a mandate to think deeply, to act responsibly, and lead courageously in a rapidly changing world. Science is not merely a body of knowledge. It is a way of thinking, one that the world needs now more urgently than ever before. Your graduate today is not just a scientist or a technocrat, but a custodian of truth, interpreter of nature, and architects of the future. We gather at a time when science is defining, force shaping destiny of humanity, from the depth of ocean to the frontiers of artificial intelligence, from climate system to molecular biology. Yet the real question before you, what science can do, but what science must do for humanity, for nature, and for the future. Think of Tamrapani River. It flows steadily, navigating rocks, bends, and obstacles, yet never losing sight of its destination. Failure is not the opposite of success. It is part of it. Choose purpose over mere livelihood. A career may sustain you, but purpose will define you. Use your knowledge not just to learn, but to contribute.

0: படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நாம் கேட்டு ரசிக்க இருப்பது இதய ராகம். இதய ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பழனி வட்டம் கொழும்பு கொண்டான் ராமகிருஷ்ணன். இவரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலியில் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதே ராகம். இதே ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஹேமாவதி லக்ஷ்மி திருவரம்பூர்லிருந்து. இவங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கிறது மாறா திரைப்படத்திலிருந்து.

ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்படும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது இதய ராகம். மீண்டும் இதய ராகம் நாளை காலை 8 மணிக்கு.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பாதமே துணை பரமசிவா ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பாதமே துணை ஐயனே ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள். இனி அபராதமுலனோர்வ தியாகராஜர் கீர்த்தனை ரசாளி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:33 15 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமிக்கு சரி எவரே கேதாரக உளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டில் புலிகள் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வனம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச புலிகள் தினத்தை ஒட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலிகள் பாதுகாப்பில் உலக அளவில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக குறிப்பிட்டார். புலிகளையும் அதன் வாழ்விடங்களையும் பாதுகாக்கும் வகையிலான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிடவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள இயந்திரங்கள் வைக்கும் அறையில் 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. டாஸ்மாக் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் கரூர் வீடு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வீடுகளில் திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை போலீசார் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு தொடர்பாக 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வார சந்தையில் ஆடி 18 முன்னிட்டு 3 கோடி ரூபாய்க்கு மேல் இன்று ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று திறந்து வைத்தார். இதனால் சுற்றுப்புற பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் அடவினார் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தண்ணீரை திறந்துவிட்டனர். இதன் மூலம் 5000 ஏக்கருக்கு மேலாக பாசன வசதி பெறக்கூடிய சூழ்நிலையில் இலத்தூர், வடகரை, அச்சன்புதூர், வாவா நகரம், பண்பொழி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை செயல்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தண்ணீர் திறந்துவிட்டமைக்கு விவசாயிகள் நன்றியையும் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் தென்னடார் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மஞ்சள் விளையாட்டு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் HS பிரணாய், மஞ்சுநாத், ரவுனக் சௌஹான், கிரண் ஜார்ஜ், தருண் மன்னேப்பள்ளி, சனித் தயானந்த் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களே, இனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிட்டு வரலாம்.
3: The Commonwealth Games.
4: 2026 कॉमनवेल्थ गेम्स अभी स्कॉटलैंड के ग्लासगो में चल रहे हैं। ग्लासगो में भले ही ठंड हो, लेकिन हमारे एथलीट्स जोश, जुनून और जज्बे के साथ भारत का नाम रोशन करने के निरंतर प्रयास में लगे हुए हैं। अभी तक के प्रमुख स्टार्स भारत की तरफ से रहे हैं मीराबाई चानू और शर्मिला धनकड़। मीराबाई चानू ने महिलाओं के 48 किलोग्राम वेट लिफ्टिंग इवेंट में भारत के लिए पहला गोल्ड मेडल जीता। वहीं शर्मिला धनकड़ ने महिलाओं के F57 शॉटपुट में भारत के लिए पैरा एथलेटिक्स का पहला ऐतिहासिक गोल्ड मेडल जीता।
5: स्पर्धाओं के छठे दिन क्या फिर भारत के लिए कोई जादू की छड़ी चमकने वाली थी और कौन होने वाले थे वो एथलीट जो चमत्कारिक प्रदर्शन करके दिखाएं? भारोत्तोलन में अब तक जो भी भारतीय लिफ्टिंग हॉल में आया था उसने पदक का भार तो उठा ही लिया था। छठे दिन ये सिलसिला टूट गया। भारतीय मुक्केबाजों ने अभी तक शानदार प्रदर्शन किया है और अब पदक बस उनकी जद में आने ही वाले हैं। क्वार्टर फाइनल चक्र था, एक जीत यानी पदक पक्का। सिलसिले का आरंभ पहली बाउट से ही प्रीति ने कर दिखाया। एथलेटिक्स में 4 भारतीय थे, 400 मीटर पुरुष में 2, ऊंची कूद में पूजा और 10,000 मीटर में गुलवीर। स्विमिंग में 2 बड़े सितारे पूल में उतरे, साजन प्रकाश और श्रीहरि नटराज। लेकिन यहाँ पर मुकाबला इतना कड़ा है कि हीट्स को पार करने के बाद फाइनल में जगह बना लेना भी एक उपलब्धि बन जाता है। तो पैरा खिलाड़ी भी अपने संकल्पों को उड़ान देने में लगे हुए हैं। सारी चर्चा करते हैं अपने इस विशेष कार्यक्रम में राष्ट्रमंडल खेल ग्लासगो 2026 के छठे दिन का लेखा जोखा। एथलेटिक्स में कल भी एक शानदार प्रदर्शन आया और इस बार ट्रैक से लॉन्ग डिस्टेंस रनर गुलवीर

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நேர்களின் விருப்ப பாடலை கேட்கறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு 240 102 1 மற்றும் 246 102 1.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 10:30 நிமிடம். இனி ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். முதல் பாடல் இதோ.

நேரம் 10:35 ஆக போதுங்க. ஒருபட பாடல்கள் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டணிஞ்சிருக்கோம்.

நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவர் சே 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஐயப்பன் சரிதம் இசை சொற்பொழிவு நிகழ்த்திருக்காங்க தஞ்சாவூர் கே வைஜெயந்தி மாலா அவர்கள். 1 மணிக்கு காவிய கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். மதுரை கீதமா 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பந்தல் காய்கறி சாகுபடி குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிருக்காங்க சேலம் புத்தூர் அக்ரஹாரம் ஆர் ராஜா அவர்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் கோபுர வாசலிலேயே திரைப்படத்திலிருந்து இதோ

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும்

0: 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartricychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz உற்சாகம் உச்சம். இன்று வெற்றி கொடிகட்டு, இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சின்ன பிள்ளையில இருந்து பல கனவுகளை நாம சுமந்துட்டு இருப்போம். எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில எதையாவது பெருசா சாதிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். ஒரு சிலருக்கு டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு பல கனவுகள் இருந்தாலும், இன்னும் சிலருக்கு தொழில் முனைவோரா ஆகணும், அதாவது பிசினஸ் மேனா ஆகணும் அப்படின்ற பல கனவுகளோட இருப்பாங்க. ஆனா எப்படி தொழில் முனைவோர் ஆகலாம், அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற குழப்பம் இருக்கும். இன்னும் சிலர் ஸ்டார்ட் அப் தொடங்கிருவாங்க, ஆனா அது தொடங்கினதுக்கு அப்புறம் வர தோல்வியை கண்டு கொஞ்சம் பயப்பட செய்வாங்க. இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க எப்படி ஒரு வெற்றிகரமான ஸ்டார்ட் அப் செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டியா இப்படியும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியோட நம்ம கூட இன்னைக்கு உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில ஏ பாண்டியநாதன் அவர்கள் இணைகிறாங்க. இளம் தொழில் முனைவோரா எப்படி இந்த களத்துல இறங்கியிருக்காங்க, இந்த களத்தை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, நாமளும் எப்படி பிசினஸ் மேன் ஆகலாம் அப்படின்னு பல வழிமுறைகளை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. லாவண்யா அவர்கள் அவங்கள நேர்முகம் செய்யறாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: வணக்கம் சார், பிசினஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
3: வணக்கம் மேடம், ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது ஒரு டீச்சரா தான் ஆரம்பிச்சேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆரம்பிச்சேன். 13 ஆரம்பிச்சு 2021 இந்த கொரோனா பீரியட் வரைக்கும் நான் அதுல ஜேர்னி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பசங்களோட டிராவல் பண்றது, நிறைய இன்ஜினியரிங், நிறைய ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்றது, ரிசர்ச் சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென் கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. எனக்குள்ள சின்ன வயசுல இருந்து எனக்கு பிசினஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால நான் வந்து நான் படிக்கும் போதே வந்து நான் என்ன பண்ணேன், பார்ட் டைம்ல நான் எம்பிஏ எல்லாம் பண்ணிருக்கேன், எம்பிஏ ரிலேட்டட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். சோ அதனால வந்து பிசினஸ் வரணும்னு இந்த கொரோனா டைம்ல எவ்வளவுதான் ஒரு ஹார்ட் டைம் வந்தாலுமே அது எனக்கு ஒரு வாழ்க்கையில பெரிய சேஞ்ச் வர இருந்துச்சு. சோ அதனால தான் பிசினஸ் குள்ள என்டர் ஆனது. என்ன
2: எப்படி ஒரு பிசினஸ் குள்ள வந்தீங்க அப்படினு சொன்னீங்க, நீங்க இந்த பிசினஸ் குள்ள வரதுக்கு எப்படி உங்களுக்கான இன்வெஸ்ட்மென்ட் கிடைச்சுச்சு?
3: இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப சவாலிங் தான் மேம். ஏன்னா ஒரு ட்ரீம், ஒரு சடனா ஒரு 10 லாக்ஸ் 15 லாக்ஸ் போடணும் அப்படினா வந்து கஷ்டம் தான் எல்லாத்துக்குமே. ஆக்சுவலா பிஎம்இஜிபி னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நான் வந்து நெட்ல பார்த்தேன். சோ தென் அதை எங்க அப்ரோச் பண்ணலான்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது டிக்கா ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் இருக்கு, அங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து 15 லாக்ஸ் வரைக்கும் நமக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுல வந்து லைக் 1 crore வரைக்கும் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு. ரெண்டுலயுமே வந்து சப்சிடிஸ் வந்து ஒன்று 25% அர்பன் ஏரியாவில் இருந்தால் 25%, இதே ரூரல்ல இருக்கீங்க அப்படின்னா 35% வரைக்கும் சப்சிடிஸ் தராங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 75,000 தான் நம்ம கடன் தொகை கட்டுறமா இருக்கும், நீ 25,000 கவர்மெண்டே நமக்கு வந்து சப்சிடிஸா நமக்கு வந்து கொடுத்துறாங்க. அது நம்ம ஸ்மால் லெவல்ல பாக்கும்போது இப்ப நம்ம ஒரு 50 லட்சம் வாங்குறோம், இல்ல பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது அதுல 25% போது ஒரு பெரிய தொகை, அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கு, பட் கவர்மெண்ட் சைடு வந்து அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க, நிறைய காலேஜஸ் எல்லாம் போய் பண்றாங்க. சோ இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, நீ தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் போவாதீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா டிக் ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கு, அவங்களே உங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க, அது மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுல நமக்கு வந்து நிறைய மானியத்தோட கூடிய அந்த சப்சிடி லோன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்கரேஜ் பண்றாங்க. அதுல வந்து வீட்டுல முதல் தலைமுறைக்கான அந்த தொழில் முனைவர்களுக்கு எல்லாம் வந்து 25-35% வரைக்கும் மானியம் தராங்க. சோ அதுல ஒரு ஸ்கீமை நாங்க எடுத்து பிஎம்இஜிபின்னு சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க அது. சோ அதுல 25% சப்சிடியோட நாங்க வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்தோம். சோ டிக்ல இருந்து பேங்க்கு போயிட்டு பேங்க்ல இருந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மெஷினரிஸ் வாங்குறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. சோ அப்படிதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க ஜென்ரேட் பண்ணோம்.
2: சூப்பர் சார். இப்ப புதுசா நான் பிசினஸ் குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன கருத்துக்கள் சொல்லுவீங்க, அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேடி பிடிக்கலாம்?
3: இப்ப வந்து நீங்க சோசியல் மீடியால வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ் நிறைய இருக்கு மேம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப உமன்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா நாட் ஈவன் நம்ம வந்து ஜென்ஸ்க்குள்ள உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம் நிறைய

0: இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு, 10 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் தராங்க, 25% சப்சிடி தராங்க. ஸோ அதுலலாம் போகலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பற்றி மட்டும் யோசிக்காம நிறைய அந்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி கரெக்டான பேங்க் நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் அன்னைக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க ட்ரீம் ப்ராஜெக்டை கண்டிப்பா அவங்க பிசினஸ் கன்வெர்ட் பண்ணலாம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன ஒரு புதுவிதமான மாற்றங்களை உங்களுடைய பிசினஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க?
0: ஆக்சுவலா நான் வந்து கார் டீடைலிங் ஆரம்பிச்சேன் மேம் ஒரு 5 இயர்ஸ் பேக், 2021 நாங்க என்ன பண்ண அப்படின்னா கார் வாஷ்ல ஆரம்பிச்சோம், ஒரு ஃபோம் வாஷ் அப்படிங்கறத ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா கார் டீடைலிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ கார் டீடைலிங் ஒண்ணு இல்லை, காரை நம்ம அழகுபடுத்துறது, அதுதான் காரை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து A to Z வந்து எல்லா சர்வீசஸுமே வந்து அதுக்கு தேவையான அனைத்து கேர்மே எடுக்கிறது தான் அந்த கார் டீடைலிங்கிறது. இப்போ அதுல இப்ப நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருக்காங்க, காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேயே நாங்க வந்து பர்டிகுலரா வந்து இந்த இன்ஜின் கார்பன் கிளீனிங் அப்படிங்கிற சர்வீஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓசோன் டெப்ளீஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்ல இருந்து போற எமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ரோல் வந்து பிளே ஆகுது. ஸோ அது எமிஷன்ஸை குறைக்கலாம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், இன்ஜினை வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம், ஜென்ரலா வந்து கூலன்ஸ் மாத்துவோம், ஃபில்டர்ஸ் மாத்துவோம். பட் ஆனா வந்து இன்ஜினுக்கு உள்ள உள்ள கார்பன் டெபாசிட் நம்ம கிளீன் பண்ணவே மாட்டோம், பெரிய டெக்னாலஜியும் கிடையாது. பட் நம்ம ஒரு IIT பசங்க பண்ண ப்ராஜெக்ட், ஒரு மிஷின் ஒன்று ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஒரு பேட்டன்ட் பண்ணி பண்ணாங்க. அந்த மிஷின் இப்போ வந்து நிறைய பேர் மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காப்பிரைட்ஸ் வாங்கி. அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஜென்ரேட் பண்ணி அது இன்ஜினுக்குள்ள நம்ம புகுத்துறனால என்ன அப்படின்னா உள்ள உள்ள ஏற்கனவே டெபாசிட் கார்பன்ஸ் எல்லாமே டிலீட் ஆகி திரும்பியும் வந்து புதுப்பிச்சு புதுசா இன்ஜின் வந்து புதுசாகிரும். அதனால அந்த கருப்பு போக வந்து நிறைய வந்து நமக்கு வந்து எமிஷன் ஆகாது. ஸோ இது நாங்கள் புதுசா பண்றோம். இது எங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
1: PMEG ஸ்கீம் பத்தியும் சொல்லியிருந்தீங்கல்ல சார், இப்போ புதுசா பிசினஸ் குள்ள வரக்கூடிய இளைஞர்கள் இந்த ஸ்கீம்க்கு எப்படி பதிவு செய்யறது?
0: அது ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடிலாம் வந்து மேனுவல் இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்ல பண்றாங்க. ஆன்லைன்ல போய் MSME போட்டு என்ன ஸ்கீமோ ஸ்லாஷ் போட்டு அந்த ஸ்கீம் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே ஆன்லைன் ஃபார்ம் வந்துருது. அது பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்கும், இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம நேம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அது ரிப்போர்ட் என்னன்னா நம்ம என்ன பிசினஸ் பண்ண போறோம், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்ன, நம்மளோட எஸ்டிமேஷன் என்ன, எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வேலை கொடுக்க போறோம். ஏன்னா அதுதான் மெயின். இங்கே நான் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடியோட கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வளர்றதுக்கு மட்டும் இல்ல, நம்ம எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு இப்போ என்னோட கம்பெனியில் ஒரு 5 to 6 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு 5 ரெகுலர் எம்ப்ளாயிஸ், அது இல்லாமல் 2-3 பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு என்னால வந்து ஒரு 7-8 பேருக்கு வந்து 7 குடும்பத்துக்கு வந்து ஒரு சேலரி கொடுத்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது அதுவும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மென்ஷன் ஆயிருக்கணும். அதில் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து நம்ம அந்த பேங்கிங் டீடைல்ஸ் பேசிக்கான நமக்கு அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ROI சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, ப்ராஜெக்ட் வந்து ஃபீஸிபிளா இருக்கு அப்படின்னா லோன் உடனே இமீடியட்டா சாங்ஷன் பண்ணிடுவாங்க மேம்.
1: இப்போ ஒரு தொழில் தொடங்குறோம்னா அதுல நிறைய செலவுகள் இருக்கும், அந்த செலவுகளை குறைச்சு எப்படி நாம லாபத்தை அதிகரிக்கிறது?
0: லாபத்தை அதிகரிக்கிறது மேம் அதுதான் மெயின் ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு. அது செலவுல வந்து குறைக்கலாம் மேம், பட் ஆனா எந்த வழியில குறைக்கலாம் அப்படிங்கறது ஒன்னு சில பேர் வந்து மேன் பவரை குறைப்பாங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் மேன் பவர் வந்து குறைச்சனால நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்டிப்பா குறையும். இப்போ நான் 4 பேர் பாக்குற வேலையை சில பேர் 2 பேர் வச்சு வாங்குவாங்க. ஸோ அவங்க சர்டன் லிமிட்க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நிலையா இருக்க மாட்டாங்க, ஒரு 2-3 மாசம் நம்ம வேலையை விட்டு போயிட அந்த சுச்சுவேஷன்லாம் வரும். அதனால ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா மேன் பவர் குறைக்க கூடாது. அது இல்லாம நம்ம தேவையில்லாத காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, நிறைய வந்து தேவையில்லாத ஸ்டாக் எடுத்து வைக்கிறது, இல்ல ஒரே ஒரு ஸ்டாக் வந்து அதிகமா யூட்டிலைஸ் பண்றது. சோ இது மாதிரி விஷயத்துல நான் எப்பவுமே கொஞ்சம் ஃபோகஸ்டா இருப்பேன். என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பாப்ப மேடம். அவ்வளவுதான்.
1: இப்போ வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துக்கள் வரும்போது அதை நாம ரொம்பவே சந்தோஷமா எடுத்துப்போம், ஆனா எதிர்மறையான கருத்துக்கள் வரும்போது அதை நாம எப்படி கையாளுறது? நீங்க எப்படி அதை கையாளுவீங்க?
0: இது நல்ல குவெஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணாத ரெடியா இருப்பாங்க. பட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அது ஃபோன் பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு நம்ம சோசியல் மீடியால ஏதோ பேட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம அந்த என்ன நடந்துச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஒரு சாரி கேட்கலாம், இல்ல சார் நீங்க ரிப்பீட் பண்ணலாம், இது ரிப்பீட் ஆகாது, நெக்ஸ்ட் டைம் வாங்க கரெக்ட் பண்ணி தரேன், இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தரேன் சார் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுமே பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு கன்சியூமர், அவங்களுமே சில இடத்துல வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க வித்துருப்பாங்க. அவங்க புரிஞ்சு வைக்கணும் அவ்வளவுதான். நம்ம பயந்து ஐயோ தப்பு பண்ணமே, கஸ்டமர் கால போன் எடுக்காம இருக்கிறது, இல்ல அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம மதிக்காம இருக்கிறது, இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிசினஸ் வந்து பிரேக் ஆகும். சோ அத போல்டா ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர் திரும்பியும் ரிட்டைன் ஆவாங்க அதே கஸ்டமர்.
1: வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த முறை ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க?
0: கண்டிப்பா நான் இது எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன்.
1: ஒரு தொழில வந்து முறையா பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன?
0: உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி எடுக்கணும், அது நம்ம ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லைசன்ஸ் எடுக்கணும், கார்பரேஷன்ல லைசன்ஸ் எடுக்கணும். இருக்கணும். ஸோ அந்த லைசன்ஸும் கரெக்டாக இருக்கணும், அந்த தொழில் வரி கட்டுறது இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் மேண்டேட்ரியான விஷயங்கள். அப்புறம் வந்து ட்ரேட்மார்க்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கேஸ் வந்து யாரோ பக்கத்துலேயே திரும்பி ஏனோ லோகோவே சிம்லராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறையா அந்த போட்டிகள் நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும். ஸோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம்

0: வந்து ரெண்டாவது கட்டம் நமக்கான செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். அதெல்லாம்
1: ஒரு பிசினஸ் தொடங்குறோம் அப்படின்னா தனியால தொடங்குறவங்களும் இருப்பாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழிலை தொடங்குறவங்களும் இருப்பாங்க. அப்படி ஈடுபடும் போது ஒரு நல்ல பார்ட்னர் அவங்களை நம்ம எப்படி தேர்வு செய்யணும்?
0: இது நிறைய பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்னாலே சூட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க மேம். ஆனா நான் வந்து என் பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஸ்கூல் ஒரு ஃப்ரெண்ட் அவரு, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் மேல ஃப்ரெண்ட் அவரு. என்ன அப்படின்னா ஓப்பனா பேசுவோம், நிறைய டைம் பேசுவோம். நாங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னாலும் ஷேர் பண்ணிக்குவோம், ஹாப்பினஸ்னாலும் ஷேர் பண்ணிக்குவோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பெரிய ஒரு எந்த இடத்துலயுமே வந்து ஏன்டா பார்ட்னர்ஷிப் ஆச்சோம்னு தோணுனதே இல்லை. அது மேபி நான் ரெண்டு பேருமே வந்து 100% லாயலா இருக்கனால, ட்ரஸ்டா இருக்கனால மேபி இருக்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் இருங்க, பட் ரெண்டு பேருமே வந்து 100% லாயலா ட்ரஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை.
1: பார்ட்னர்ஷிப்ல உண்மையா இருந்தா அந்த தொழில் வந்து ரொம்பவே சிறக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சாதாரணமா பேங்க்ல போய் வாங்காம அரசாங்கத்தோட கடன் மூலமா, அதுவும் மானியத்தோட கடன் வாங்கலாம். அந்த கடன் யாரெல்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னணும். அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப்போட இருக்கிற ஒரு பிசினஸ்ல எப்படி அந்த பிசினஸ் வந்து பிரேக் ஆகாம நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்கள். கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியில நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியா வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:45 அளவில் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல தொழில் முனைவோர் ஆகிறது எப்படி, சமூக வலைதளங்கள்ல நாம எப்படி எல்லாம் நம்ம தொழில கொண்டு போகலாம், அது மட்டும் இல்லாம பிசினஸையும் ஃபேமிலியையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம சமூக ஆர்வலராகவும் நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வராங்க ஏ பாண்டியநாதன் அவர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி.
3: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
4: பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். நேரம் 11:00. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் துவக்க பாடலாக ஒலிக்கிறது பாட்டுவாதியார் திரைப்படத்திற்காக KG யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: கேட்கலாம் ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் ராஜகோபால், சுஜாதா மோகன், பி ஜி ஸ்ரீகாந்த், நெப்போலியன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சீவலப்பிரிய பாண்டி.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணா சந்தர் ஸ்வரலதா பாடியுள்ள பாடல்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது டூயட் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட நேரம் நண்பகல் 12 மணி.
1: குறள் அமுதம் தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் முதல் குறட்பா.

அறம், பொருள், இன்பம் தன் உயிருக்கு அச்சம் என்னும் நான்கினது வகையானாலும் ஆராய்ந்தே ஒருவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அறம்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஏங்க, இன்னைக்கு ஆபீஸ் போகும்போது அப்படியே சரணையும் கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிருங்க. அப்படியே போறப்ப அவனுக்கு பேச்சு போட்டின்னு உங்க டீச்சர் சொன்னாங்க, அதுக்கும் சொல்லி கொடுத்துருங்க.
3: சரி சரி தம்பி, வேகமா கிளம்புப்பா, போலாம்.
4: சரிப்பா, இதோ கிளம்பிட்டேன். எங்கம்மா என் லஞ்ச் பேகு?
2: இங்க இருக்கு பாருப்பா, எடுத்துக்கோ.
3: தம்பி வா வா, வண்டியில ஏறு, நேராச்சு.
2: ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம், இந்த குப்பையும் போற வழியில எங்கேயாவது போட்டுருங்க. குப்பை வண்டி வரும்போது போட மறந்துட்டேன்.
3: இன்னைக்குமா நான் தினமும் வேலைக்கு போறனா இல்ல குப்பை போட போறனான்னு எனக்கே தெரியல. சரி சரி குடு. இந்த குப்பைய எங்க தூக்கி போடலாம்? இங்க போட்டுருவோம்.
5: ஹலோ, யார் சார் அது? நில்லுங்க, குப்பையெல்லாம் இங்கே போடக்கூடாது. முதல்ல நீங்கள் தூக்கி போட்ட குப்பையை கையில் எடுங்க.
3: ஏங்க, என்னால் அதெல்லாம் எடுக்க முடியாது, வழிவிடுங்க.
5: ஏன் சார், நீங்களாம் படித்தவங்க தானே, இங்கே குப்பை

0: கொட்டாதீர்னு கொட்ட எழுத்துல எழுதி போட்டிருக்கோம். அங்கேயே கொண்டு வந்து குப்பையை கொட்டுறீங்க. இப்பதான் இந்த தெருவையே சுத்தம் பண்ணிட்டு வரோம், திரும்பியும் இப்படி குப்பையை போட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்?
1: இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அங்க எழுதி இருக்கிறதெல்லாம் நான் பாக்கல. போட்ட குப்பையை என்னால எடுக்க முடியாது. ஆபீஸ் போக நேரமாகுது, வழிவிடுங்க.
0: எடுக்கிற வரைக்கும் வழிவிட முடியாது.
2: அப்பா அப்பா சண்டை போடாதீங்கப்பா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன்.
0: பாருங்க சார், அந்த சின்ன பையன் எவ்வளவு அருமையா நடந்துக்கிறான். குழந்தைங்களுக்கு நம்ம தான் நல்லதை சொல்லி தரணும்.
3: ஹலோ சார், அட்வைஸ் எல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம், வழியே விடுங்க.
1: காலையிலே டென்ஷன் படுத்திட்டாங்க. சே, சரி சரி, உன் ஸ்கூல்ல பேச்சு போட்டின்னு சொன்னாலே அம்மா, என்ன தலைப்புன்னு சொல்லு, ஏதாவது சொல்லித்தரேன்.
2: வேணாம்ப்பா, அதுக்கு அவசியமே இல்ல.
1: ஏண்டா, என்ன தலைப்பு?
2: தலைப்பு தூய்மை இந்தியா. இப்ப நடந்த சம்பவத்திலேயே நான் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டேன்ப்பா. நாம மாறாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.

இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartricychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 12:10. இனி சங்கீத சாரலில் ஐயப்பன் சரிதம் இசை சொற்பொழிவு. நிகழ்த்துகிறார் தஞ்சாவூர் கே வைஜெயந்தி மாலா, டிஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய ஜய

மகா கைலாசாதிபதியான பரமேஸ்வரனையும் ஸ்ரீயப்பதியான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனையும் சேர்த்து பஜிக்கணும். அரியும் ஹரணம் ஒன்றே என்பதை நிரூபணம் பண்ணி காட்டினதுதான் இந்த ஹரிகர சுதன் ஐயப்ப சுவாமி. ஸ்ரீ தர்மசாஸ்தாவாக ஹரிக்கும் ஹரனுக்கும் ஐந்தனாக அவதாரம் செய்தார் ஹரிஹர புத்திரன். தர்மசாஸ்தா கலியுகத்திலே பந்தள நாட்டு மன்னனுக்கு மைந்தனாய் அவதரித்து மகிஷமுகி என்ற அரக்கியை கொன்று பிரம்மச்சரிய அவதாரத்தோடு சபரிமலையிலே தன்னை நினைக்கும் அடியார்களுக்கெல்லாம் அனுகிரக வரதனாகத்தானே நித்தியவாசம் செய்து கொண்டு வருகிறார். இந்த ஐயப்ப சுவாமியினுடைய மகாத்மியத்தை ஸ்ரீ சூத புராணிகர் என்ற மகாத்மா சௌனகாதி மகான்களுக்கெல்லாம் சொன்னதாகவும் மகான்களெல்லாம் கேட்டு ஆனந்தப்பட்டதாகவும் பிரம்மாண்ட புராணம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புராணம் நமக்கு தெரிவிக்கின்றது. ஒரு மகாத்மா சொல்லி அநேக மகான்களெல்லாம் கேட்ட அற்புதமான சரித்திரம் அது. அந்த அற்புதமான ஸ்ரீ ஐயப்பனுடைய சரித்திரத்தை சத்குருநாதாளுடைய அனுகிரகத்தினாலே சொல்ல முன் வந்துள்ளேன். ரம்பல் கரம்பதாம் அசுர சகோதர ரம்பல் கரம்பதாம்.

அசுரவர்க்கத்திலே ரம்பல் கரம்பல் என்று சொல்லக்கூடிய அசுர சகோதரர்கள் இருந்தார்கள். ரொம்பவும் அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தார்கள். ரெண்டு பேருக்குமே ஆண் வாரிசு கிடையாது, புத்திர சந்ததி இல்லை. அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடத்திலே மந்திரோபதேச

சக்தியை பெற்றுக்கொண்டு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினார்கள் இந்த சகோதரர்கள். தம்பியாகிய கரம்பனுக்கு மாத்திரம் ஒரு பெண் குழந்தை உண்டு, அவளுக்கு மகிஷமுகி என்று பெயர். ரம்பன் பஞ்சாக்னி மத்தியிலே நின்று கொண்டு தபஸ் பண்ணினான். தம்பி கரம்பன் பிரம்மாண்டமான தடாகத்திலே கழுத்தளவு ஜலத்திலே நின்று கொண்டு கடுமையான ஒரு உக்ர தபஸ் பண்ணினான். ரெண்டு பேருடைய தபஸும் உச்சகட்டத்தை அடைந்தது. கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவராஜாவுக்கு கவலை வந்துடுத்து. யாராவது தபஸ் பண்ணி அவளுடைய தபஸாகப்பட்டதே உச்சகட்டத்தை அடைந்து விட்டதேயானால் தன்னுடைய இந்திர பதவியை தத்தமண்ணி கொடுத்துடணும், இந்த பதவி போயிடுமேங்கிற பயத்தினாலே தேவராஜா முன்னாலே பிரத்யட்சமானார். அடுத்த நிமிஷம் தேவராஜனாகப்பட்டவன் ஒரு முதலை வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஜலத்திற்குள்ளே பிரவேசித்தான். தம்பி கரம்பனை கொன்றுவிட்டான். தம்பி கரம்பன் மாண்டான் என்ற செய்தியை கேட்டவுடனே ரம்பன் அக்னி பிரவேசம் பண்ணுவதற்காக போனான். பிரம்மதேவன் பிரத்யட்சமாயிட்டார். அப்பா ரம்பா, நீ கேட்கும்படியான வரம், அதை நான் கொடுத்து விடுகிறேன். எதை கேட்டாலும் தருகிறேன். நீ அக்னி பிரவேசம் பண்ணாதே, உன் தபசு உச்சகட்டத்தை அடைஞ்சுடுத்து என்று சொல்லி அனுகிரகத்தை பண்ணினார். பிரம்மதேவா, அடியேன் கேட்கும்படியான வரத்தை தங்களால் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக தருகிறேன். 14 புவனத்தையும் அடக்கி ஆளும்படியான ஒரு புத்திரனை கொடும் என்று வேண்டினார். ரம்பா, நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன் என்றார். உடனே ரம்பன் கேட்டான், சுவாமி எனக்கு இன்னும் கல்யாணமாகலையே, புத்திர சந்ததி எப்படி கிடைக்கும்னு கேட்டான். அதை பற்றி கவலைப்படாதே, நீ இந்த தவச்சாலையை விட்டு வெளியிலே சென்றேயானால் எந்த பெண் ஜீவராசி உன் கண்ணில் படுகிறதோ அதையே நீ பத்தினியாக அடைய கருள்வாய் என்று சொல்லி அனுகிரகத்தை பண்ணினார். ரம்பன் பூர்ணமான வரவலத்தை பெற்றுக்கொண்டு தவச்சாலையிலிருந்து வெளியில வந்தான். ஒரு அழகான பெண் எருமையை கண்டான். இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இன்னார்க்கு இன்னாரென்று எழுதி வைத்தான் தேவன் அன்று என்று சொன்னார்களே பெரியோர்கள். எஸ்எச்ச எஸ்யாகா ரிணபாவம் அஸ்தி தௌகி தம்பதி லோகேன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அந்த மாதிரி இவன் கண்ணில் பட்டது ஒரு அழகான பெண் எருமை. தன்னுடைய தபோசக்தியினாலே தன்னை ஒரு ஆண் எருமையாக ஆக்கிக்கொண்டு இந்த பெண் எருமையை அழைத்து கொண்டு பாதாள லோகத்திற்கு வந்தான். பாதாள லோகத்தில் ஏற்கனவே ஒரு ஆண் எருமை இந்த ரம்பன் அழைத்து வந்திருக்கும்படியான பெண் எருமையை உற்று நோக்கி அதனிடத்திலே காதல் கொண்டது. இந்த பாதாள லோகத்து ஆண் எருமைக்கும் ரம்பனுக்கும் கடுமையான யுத்தம். அப்படி யுத்தம் நடந்ததிலே பாதாள லோகத்து ஆண் எருமை ரம்பனை கொன்றுவிட்டது. இந்த ரம்பனுடைய சரீரத்திற்கு அக்னி சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வைத்தார்கள். உடனே இந்த மகா உத்தமியாக இருக்கக்கூடிய அந்த பெண் எருமையாகப்பட்டவள் அந்த கொழுந்து விட்டு எரியும்படியான அக்னியிலே தானும் பிரவேசித்து விட்டாள். இந்த மாண்ட பெண் எருமையினுடைய சரீரத்தில் இருந்து ஒரு ஆண் குழந்தை வெளியில வந்தது. அந்த குழந்தைதான் யார் எப்பேற்பட்டவன்னா மகாபலிஷ்டனாய் விளங்க

பிறந்துவிட்டான் மகிஷாசுரன், அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அம்பாள் பரதேவதை மகிஷனோடு போர் புரிந்து மகிஷவதத்தை பண்ணினாள். மகிஷாசுர மர்த்தினியாகத்தானே அம்பாள் வந்து சேர்ந்தாள். அம்பாளை ஆகாச மார்க்கத்திலேந்து வீணா வேணு மிருதங்க வாத்திய கோஷங்கள் எல்லாம் முழங்க பூமாரி பொழிந்தார்கள். தேவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ற

தம்பி மகிஷாசுரன் மாண்டான் என்ற செய்தியை கேட்டாள் மகிஷமுகி. உக்ரமான கோபத்தை கொண்டு தேவர்களை எல்லாம் சின்னாபின்னப்படுத்தினாள். பிரம்மதேவனை குறித்து கடுமையான தபசை புரிந்து ஹரிக்கும் ஹரனுக்கும் ஒரு மைந்தன் பிறக்க வேண்டும். அவன் ஒரு உத்தமமானடனுக்கு 12 வருஷ காலம் சேவகாவர்த்தி செய்ய வேண்டும். அவனால் வேண்டுமானால் எனக்கு மரணம் உண்டாகலாம். மேலும் அடுத்த வரம் என் சரீரத்தை ஒரு முறை இப்படி ஆட்டி அசக்கினேன் ஆனால் 10,000 கணக்கான அசுர வர்க்கங்கள்லாம் தோன்றணும். அவளுக்கெல்லாம் ஜாக வசதி, சாப்பாட்டு வசதி இதெல்லாம் என்னால் பண்ணித்தர முடியாது. காரியங்கள் முடிந்தவுடனே மீண்டும் அவ என் தேகத்திற்குள்ளேயே ஐக்கியமாக்கி விட வேண்டும். இப்படி பலவிதமான வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாள் மகிஷமுகி. பூரணமான வரபலத்தை பெற்றுக்கொண்டதோடு தேவர்களையெல்லாம் சிதறவோடு அடிக்கிறாள், சின்னாபின்னப்படுத்துகிறாள். தேவராஜாவுக்கு ரௌத்ராகாரமான கோபம் வந்தது. அவளை வஜ்ராயுதத்தினாலே ஒரே வெட்டா வெட்டிவிடுறேன்னு புறப்பட்டார். அப்போ தேவகுரு பிரகஸ்பதி பக்கத்தில் வந்தார். அப்பா தேவராஜா, நீ இல்லை, உன்னோட முப்பாட்டனார் வந்தால் கூட அவளை சம்ஹாரம் பண்ண உன்னால் முடியாது. ஏன்னா அவள் அப்பேற்பட்ட மகா தபஸ்வி, பிரம்மாவனுடைய பரிபூர்ணமான வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. நீ வஜ்ராயுதத்தினாலே வெட்டினியானா அடுத்த க்ஷணம் இன்னொரு தலை உண்டாயிடும். அவளை சம்ஹாரம் பண்ண உன்னால் முடியாது. அவள் யாரு, அவளுடைய பூர்வ விருத்தாந்தங்கள் என்ன, அதை கொஞ்சம் உனக்கு லேசா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. திருமூர்த்திகளுடைய அம்சமாகத்தானே தரும

திருமூர்த்திகளுடைய சக்தியினாலே தத்தன் என்ற ஒரு உமானை படைத்தார். திருமூர்த்திகளுடைய பத்தினிமார்கள் ஒன்று சேர்ந்து லீலாவதி என்ற ஒரு பெண்ணை படைத்து மகாத்மா காலவரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். காலவரிடம் ஒப்படைத்த அந்த லீலாவதியை தத்தனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார் மகாத்மா. தத்தனுக்கோ இந்த இல்லற தர்மத்தில நாட்டமே இல்லை. பிரம்ம விசாரணை பண்ண ஆரம்பித்தான். உலக விச்சைகளில் இருந்து விடுபடாத லீலாவதி தத்தனை பிரம்ம விசாரணை பண்ண விடாமல் ஹிம்சிக்கிறாள். உடனே தத்தனுக்கு கோபம் வந்தது. லீலாவதியை பார்த்து ஒரு சாபத்தை கொடுத்தான். ஏ லீலாவதி, என்ன பிரம்ம விசாரணை பண்ண முடியாமல் இப்படி தடுத்துட்டே இருக்கேன், நீ ஒரு பயங்கர பெண் எருமையாக ஆக கிடவதுன்னு சாபத்தை கொடுத்தாள். அப்படி கொடுத்த உடனே அவ மகா உத்தமி ஆனதுனாலே அவளும் பிரதிஷாபம் கொடுத்தாள். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதகா சுபதஸ்ததே என்றாள். ஜாகிரம் சொப்பனம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய மூன்று அவஸ்தைகளிலும் நான் உங்களையே தெய்வமாக வரிச்சது சத்தியமாய் இருக்குமே, ஆனால் நீர் ஒரு பிரதி எருமையாக மாறி ஆணாக ஆண் எருமையாக மாறி என் இச்சையை பூர்த்தி செய்வீர்னு பிரதிஷாபம் கொடுத்தாள். தத்தன் அந்த பத்தினியினுடைய சாபத்தை அனுபவிக்காமல் ஓடி வந்து மும்மூர்த்திகளுடைய சரீரத்தில் வந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஐக்கியமாயிட்டான். உடனே இப்ப அதை ஞாபகப்படுத்தினார். மும்மூர்த்திகளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணு என்று சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வந்து மும்மூர்த்திகளிடத்திலே பிரார்த்தனை பண்ணினாள். தத்தா, ஜெய விஜயர்களுடைய சாபத்திற்காக பல அவதாரங்களையெல்லாம் எடுத்தோம். நீ உன் பத்தினி சாபத்தை அனுபவித்தே ஆகவிடும். பரமாத்மா தத்தனுடைய சரீரத்தை ஆபாதக மஸ்து பிறந்தி ஒரு தடவை ஸ்பரிசிச்சார். சுவாமியினுடைய ஹஸ்தம் அந்த ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்திலே ஒரு அழகான ஆண்யர்மையாக மாறிவிட்டான் தத்தன். சுந்தர மகிஷம்னு பேர் வச்சாள். மகிஷமே ரொம்ப அழகு. இது சுந்தர மகிஷம், ஏன்னா பகவானுடைய ஸ்பரிசத்தினால ஏற்பட்டது இல்லையா, அதனால இதற்கு சுந்தர மகிஷம்னு பேர் வச்சாள். இந்த லீலாவதி தான் மகிஷமுகி. அவளை அழைத்து கொண்டு பூலோகம் வந்து சேர்ந்தார்கள். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி கடைந்தார்கள். நல்ல நல்ல வஸ்துக்கள் எல்லாம் கடலில் இருந்து கிடைத்தது. ஐராவதம் என்ற வெள்ளையானை, உச்சஸ்ரவஸ் என்ற குதிரை, சங்கநிதி, பதுமநிதி, மகாலட்சுமி, குபேரன், இன்னும் எவ்வளவோ விசேஷமான பொருட்கள் எல்லாம் வந்தது. ஹாலாகல விஷம் என்ற கொடிய விஷம் வந்தது. லோகத்தை ரட்சிப்பதற்காக சாட்சாத் பரமேஸ்வரன் அந்த ஹாலாகல விஷத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டு

விட்டார் சர்வேஸ்வரியான ஜெகன்மாதா. அப்படியே தன் ஹஸ்தத்தினாலே சுவாமியுடைய கழுத்தை அப்படி இறுக்கி பிடிச்சாள். கண்டத்திலேயே தங்கிவிடுத்து சுவாமிக்கு. அன்று முதற்கொண்டு பகவான் நீலகண்டனாகத்தானே மாறினான். விஷத்தை சாப்பிட்டுட்டு கைலாசத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். அடுத்தபடியாக அமிர்தம் கிடைச்சது. இந்த தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுண்டு இந்த கடலை கடைஞ்சிட்டு வரபொழுது அமிர்தம் வந்த உடனே அதை அசுராள்லாம் கிரகிச்சுட்டு விட்டாள். அப்படி அசுராள் அதை எடுத்துட்ட உடனே, இது தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் இல்லாமல் போய்விட்டதே என்று எல்லாரும் ஓடி வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன

சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. இப்படி எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினாள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அசுரர்களையெல்லாம் வஞ்சித்து தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்க திவ்யமான மோகனாவதாரத்தை எடுத்தார். அவர் அழகிலே மயங்கினை அசுராளெல்லாம், பெண்ணே உன்னுடைய அமுதமான திருக்கரத்தினாலே எங்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடு என்று சொல்லி இந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அந்த மோகனாவதாரம் எடுத்திருக்கிற பெண்ணினிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். அசுராளெல்லாம் ஒரு பக்கமாக உட்கார வச்சு, தேவர்களையெல்லாம் ஒரு பக்கமாக உட்கார வைத்து, அசுரர்களையெல்லாம் வஞ்சித்து தேவர்களுக்கெல்லாம் க்ஷணப்பொழுதுல அமிர்தத்தை பகவான் பங்கிட்டு கொடுத்தார். இந்த அசுர பயல்களில் ஒருத்தனுக்கு மாத்திரம் புத்தி தோணித்து இதில் ஏதோ சூட்சமம் இருக்கின்றது என்று நாம் இப்படியே உட்கார்ந்துருந்தா அமிர்தம் கிடைக்காதுன்னு தேவன் மாதிரி தன்னுடைய வேஷத்தை மாத்திண்டு தேவர்களுக்கு மத்தியிலே வந்து உட்கார்ந்து விட்டான். அப்படி உட்கார்ந்துட உடனே அப்படி மோகனாவதாரத்தில் சுவாமி மோகினி பரமாறிண்டே வர அவனுடைய இலையிலையும் விழுந்துச்சு. அந்த அமிர்தத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டான். அப்புறமா தான் சுவாமிக்கு தெரிஞ்சது அசுர பை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. இந்த கையில் உள்ள ஆப்பையினால் நட்டுன்னு அவன் தலையில் ஒன்று வச்சான். அப்படி வச்ச உடனே அடுத்த க்ஷணத்தில் தலை வேறு உடம்பு வேறா மாறுடுத்து. அதுதான் நவகிரகங்களிலே ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களாகத்தானே உற்பத்தியாச்சு. இப்படி அசுரர்களையெல்லாம் வஞ்சித்து தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்க பகவான் எடுத்த மோகனாவதாரத்தை சாக்ஷாத் பரமேஸ்வரன் சுவாமி மாத்திரம் பார்க்கல, மகான்களுடைய மனசு கூட சலிக்கும்படியா இருந்துதான். அவ்வளவு அழகு. நைவதேவி நகந்தர்வி நயக்ஷி நச்சகின்னரி நைவம் ரூபா மயானாரி திருஷ்டபூர்வா மகீதலேன்னு கந்தர்வ ஸ்திரீகள் எல்லாம் பழிக்கும்படியான ஒரு ரூபவதி. அப்போ எல்லாருமா சேர்ந்து பகவான் பரமேஸ்வரிடத்துல வந்து சொல்றாள். பரமேஸ்வரன் புறப்பட்டார் அந்த மோகனாவதாரத்தை பார்ப்பதற்காக. சுவாமி புறப்பட்ட உடனே அந்த பெருமான் ஸ்ரீபதியான பரமாத்மா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த இடம், ஹரி ஹரன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த இடமாகப்பட்டது. எப்படி காட்சி அளிக்கிறதுனா மந்த மாருதம் வீசுறது, மயில்களெல்லாம் தன் தோகையினாலே விரிச்சென்று ஆடுறது, குயில்களெல்லாம் இனிமையான சாரீரத்தினாலே பாடுறது,

அவ்வளவு அழகாகத்தானே காட்சி அளித்தது. ஈசன் பெருமான் ரெண்டு பேரும் கைத்தலம் பட்டினா. அப்படி ரெண்டு பேரும் கையை பிடிச்ச மாத்திரத்தில் அப்படி ரெண்டு பெருமானுடைய கரமும் பட்ட அந்த ஒன்று சேர்ந்தது அந்த கையிலேந்து ஒரு திவ்ய தேஜஸாகப்பட்டது நழுவி கீழே விழுந்தது. அப்படி கீழே விழுந்த உடனே அதுலேந்து ஒரு குழந்தை தோன்றித்து அந்த கோடி சூரிய பிரகாசமாகத்தானே அந்த ரெண்டு பேர் பெருமானுடைய கரமும் ஒன்று சேர்ந்த இடத்திலிருந்து ஜோதி வடிவமாகத்தானே வெளியில் வந்தது. அந்த திவ்ய குழந்தையாகப்பட்டது அவதாரம் செய்தது. அந்த குழந்தைக்கு எட்டு கரங்கள், சிரசிலே சொர்ண கிரீடம், மார்பிலே ரத்னாபரணம், காலிலே பாதசரங்கள், காது பரியந்தம் அழகான நீண்ட கமலக் கண்கள், முத்துக்கள் கோத்த மாதிரியான பற்கள், கொவ்வை செவ்விதழ் போன்ற அழகான அதரங்கள், ரொம்ப லட்சணமான

ஒரு திவ்ய தேஜஸ் இந்த குழந்தை அப்படி அற்புதமாகத்தானே காட்சி அளித்தது. இந்த குழந்தைக்கு தர்மசாஸ்தா பூதநாதன் என்ற பெயர் சூட்டி ஹரிஹர சுதன் என்று பெயர் பெற்றான் பெருமான். ரெண்டு பெருமானுடைய கைகளில் இருந்து தோன்றியதினாலே அவருக்கு கையனார் என்று ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அந்த பெயர் நாளடைவிலே மாறி மருவி ஐயனாராக மாறியது. பரமேஸ்வரனிடம் இருந்து அவரையே லோக குருவாக கொண்டு சகலவிதமான கலைகளையும் கற்றுணர்ந்தாள். தேசங்களிலே தலை சிறந்த தேசம் கேரள தேசம். இத பரசுராம க்ஷேத்திரம்னு சொல்லுவாள். பந்தளம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாட்டை ராஜசேகரன் என்ற மன்னனாகப்பட்டவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி அவருக்கு அற்புதமான ஒரு பத்னி கோபெருந்தேவி மனைவியாக கிடைத்தாள். குழந்தை இல்லே. சர்வேஸ்வரனான மீனாட்சி சுந்தரேஸ்வரால வேண்டினாள். சர்வேஸ்வரன், ஹே பூதநாத, உன்னை சங்கல்ப குழந்தையாக ஆக்கி பந்தள நாட்டிலே கொண்டு போய் விட்டு விடுகிறேன். பந்தள மன்னன் புத்திரக்கலியை போக்கி அவனுக்கு நீ 12 வருஷ காலம் சேவகாவர்த்தி செய்து மகிஷமுகி வதம் செய்து விட்டு வா என்று சொல்லி தர்மசாஸ்தாவை பிராகிருத சிசுவாக ஆக்கி காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டார். பந்தள ராஜா வேட்டைக்கு வந்த இடத்துல அழகான குழந்தையை கண்ட நேரத்திலே அதனுடைய கழுத்திலே ஒரு மணிஹாரம் ஒன்று தென்று விட்டது. பளிச்சுன்னு அந்த பச்சை மணிஹாரத்தை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பேரை சூட்டி அந்த குழந்தையை திவ்யமாக வளர்த்துண்டு வரார். அசாத்தியமான ஒரு பிரேமை, ஒரு வாத்சல்யம் அப்படி அந்த குழந்தையை வளர்த்துண்டு வரார். மணிகண்ட சுவாமி ராஜ்யத்திற்கு வந்த உடனே அடுத்த வருஷமே மகாராணிக்கு ராஜராஜன்னு சொல்லக்கூடிய குழந்தையும் பிறந்தான். மணிகண்டனுக்கு 12வது வயசு. பட்டாபிஷேகம் செய்து வைக்க எண்ணினார் பந்தள ராஜா. துன்வந்திரியாருக்கு இது பிடிக்கல. மகாராணி கோபெருந்தேவியினுடைய மனசை கலைச்சார். மகாராணியாரே, காட்டிலே கிடைத்த அனாதியான குழந்தைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா? அப்பொழுது தங்கள் குழந்தை ராஜராஜனுடைய நிலைமை என்ன ஆக போறது? இந்த மணிகண்டனுடைய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த துன்வந்திரி, நான் ஏற்பாடு பண்றேன், நான் தங்களுடைய சம்மதம் மாத்திரை இருந்தா போரும். நாள் அவளும் பரிபூர்ணமா சம்மதிச்சாள். துன்மந்திரி மந்திரவாதியனுடைய வீட்டுக்கு வந்து மணிகண்ட சுவாமிக்கு அழுகி சுட்டும்படியான ரோகத்தை ஏற்படுத்தணும், உனக்கு 1000 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறேன். அவன் பயந்து நடுங்கிறான். தெய்வமாயிருக்கிற பகவானுக்கு இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன், துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன், என் கலையை என் வித்வத்தை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தான். மன்னனுடைய கோபத்திற்கு ஆளாகும் என்று பயந்து இந்த மந்திரியார் வெட்டி விடுவாரேன்னு தன்னுடைய தபோ சக்தியினாலே இந்த குழந்தைக்கு அழுகி சுட்டு முடியான ரோகத்தை ஏற்படுத்தி விட்டார். அப்படி ஏற்படுத்தி உடனே சாட்சாத் குழந்தை படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார். வைத்தியர்களுக்கெல்லாம் நாதனாயிருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி அப்படி பிரத்யட்சமாகி இந்த குழந்தையினுடைய ரோகத்தை நிவாரணம் பண்ணினார். அப்படி ஒரு தரம் ஸ்பரிசிச்சார், பகவானுடைய ஹஸ்தம் பட்டது அவ்வளவுதான். பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக ஹரேதிச்சே ஜபேன் நாமத்திரயம் நித்தியம் மகாரோக நிவாரகம்னா ரோக நிவாரகம் ஆயிடுத்து. அடுத்த நிமிஷம் சுவாமி சொன்னார், மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா பாந்தவாகா சிவ பக்தாச்ச ஸ்வதேசோ புவனத்திரயம் நாள். ஞாபகம் இருக்கட்டும் மகிஷி சம்ஹாரம்னு சொல்லிட்டு சுவாமி அந்தர்தியானமானார். அடுத்த நிமிஷம் மகாராணிக்கு தலைவலி வந்தார் போல நடிக்க சொன்னார். ஒரு ஆழாக்கு புலிப்பால் கொண்டு வரணும்னார். பகவான் புறப்பட்டுட்டார் மணிகண்ட சுவாமி தாயாருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. சாக்ஷாத் சர்வேஸ்வரன் 6 பரிவார தேவதைகளை உடன் அனுப்பினார். மாடல், கருப்பல், கூபகர்ணல், கூபநேத்ரல், கிண்டாகரன், வாபரன் என்ற 6 பரிவார தேவதைகளெல்லாம் மணிகண்ட சுவாமிக்கு உறுதுணையாக பகவான் அனுப்பி வைத்தார். மணிகண்ட சுவாமியை வரவேற்க மகரிஷிகள் எல்லாரும் எதிர்கொண்டு அவர் அழைக்கிறாள். மணிகண்டா வரணும் வரணும் என்று பிரார்த்தனை பண்ணினாள். பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய மலை உச்சியிலே வைத்து வழிபாடு பண்ணினாள். எல்லாரும் மகிஷமுகியாகப்பட்டவள். தேவர்களை எல்லாம் கார்க்க மணிகண்ட சுவாமி உறுதுணையாக வந்திருக்கிறார் என்ற உடனே அவரோடு போர் தொடுப்பதற்காக வந்து சேர்ந்தாள். மகிஷமுகியை தலைகீழாக தள்ளினாள். அலசாநதியினுடைய சமீபத்திலே வந்து விழுந்தாள். அப்போ சுவாமி பானப்பிரயோகம் பண்ணி மகிஷியை சிங்காரம் பண்ணினாள்.
இன்னைக்கு ஐயப்பனுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த அலசாநதியினுடைய சமீபத்திலே போகும் பொழுது ஒரு கல்லை எடுத்து அந்த அலசாநதியிலே போட்டுவிட்டு செல்லுவார்கள். அந்த

0: குன்று என்ற திருநாமம் ஏற்பட்டது. தேவர்கள் எல்லாம் புஷ்பமாறி பொழிந்தார்கள். மகாராணி தன் தவறை உணர்ந்து விட்டாள். ஆஹா, மணிகண்டா, உனக்கு நான் அபராதம் பண்ணிவிட்டேனே, என்னை மன்னிக்கணும் சுவாமி என்று பிரார்த்தனை பண்ணினாள். அவளுடைய பிரார்த்தனையும் வேண்டுகோளையும் சுவாமி ஏற்றுக்கொண்டாள். அடுத்தபடியாக இந்த மகிஷமுகியாகப்பட்டவள் பகவானிடத்திலே வந்து பிரார்த்தனை பண்ணினாள். இந்த ஜென்மாவிலே நீ எனக்கு சகோதரியாக, மாளிகை புறத்து மஞ்ச மாதாவாக உன்னை பக்தர்களெல்லாம் அழைப்பார்கள். பந்தள மன்னன் ஐயப்பனுக்கு ஆலயம் கட்டினான், பரிவார தேவதைகளுக்கும் ஆலயம் கட்டினான். பிரதி வருஷம் கோடான கோடி பக்தர்களெல்லாம் ரதம் இருந்து ஐயப்பனுடைய அருளை பெற்று வருகிறார்கள். ஆகையினாலே உன்னையும் வந்து மஞ்சமாதா என்ற பெயரோடு தரிசிப்பார்கள். ஸ்கந்தன் மகா கணபதி பெருமானுக்கும் அற்புதமான ஆலயம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட அனுக்கிரக வரதனான பகவான் அதிசிரேஷ்டமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய சரித்திரத்தை சொல்பவர்கள், கேட்பவர்கள், சொல்லும்படியான பாக்கியத்தை கொடுப்பவர்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய திருவருளுக்கு பாத்திரமாவார்கள். சுவாமியே சரணமய்யப்பா.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இன்று ஐயப்பன் சரிதம் இசை சொற்பொழிவு நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் கே வயஜெயந்தி மாலா, டி எச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2 இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில்

0: நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ஆம் ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதி புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 ஆம் ஆண்டு உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 58 டைகர் ரிசர்வ் இருக்கு. 58 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன்றாவது ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடாக இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்துக்க. முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.

ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50க்கு புறப்படும் இந்த ரயில் ஒசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20க்கு ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் இரவு மணி 7:40க்கு ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் கொமோமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளில் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி ஷர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இல்லை நீ
1: 1, 2, 3
0: பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேர்களே, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் பந்தல் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் புத்தூர் அக்ரஹாரம் ஆர் ராஜா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், இதில் உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னத தொழில்கள் திருச்சி யு அனீஸ் பாத்திமா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 1 மணி. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி நேர்களின் கடித வழி கானங்களாக காற்றலைகளில் வளம் வர காத்திருக்கிறது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இருக்கோடுகள் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்த்ரோ, ஜெயசுதன், முத்து, விஸ்வா, அருண், பிரணீத், குருபிரியா, நல்லுச்சாமி, கண்ணன், சிவகாமி, வீரமுத்து, பெரியகால் ஆகியோர்.

மதுரகீதத்தில் ஏனி வரும் பாடல் ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கக்கூடிய நேர்கள் திருச்சி ஒத்தக்கடை சிவாஜி பெரிய தம்பி புத்தூர் அன்பழகன் பாரதி பாஸ்கர் கும்கி குமார் பீமநகர் நாராயணசாமி அண்ணாநகர் ஜெயபிரகாஷ் பாசமலர் பத்மநாதன் ஆகியோர்

வேளையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில்.

காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் இனி நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது. படிக்காத மேதை படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மணி 15 நிமிடத்திற்கு திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அவன்தான் மனிதன் படத்திற்காக பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கூடிய நேர்கள் அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு ஆகியோர்.

காஞ்சிபூர் ஏனாத்தூர் நாகராஜ், செல்வி, மகா, காவியா, ரித்திகா, பார்வேந்தன் இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது அக்கா தங்கை படத்திலிருந்து.

மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் இனி திருச்சி கள்ளுக்குழி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி இவர்களின் விருப்ப பாடலாக ஒழுகிறது நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து டீம் சௌந்தரராஜன் பாடியிருப்பது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

1:30 திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பாவ மன்னிப்பு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கரூர் தான் தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோசிகா ஸ்ரீ கிருஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி மற்றும் அரகண்டநல்லூர் நாராயணன் ஆகியோர்.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
4: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான்.
5: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
6: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
7: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
8: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: NCERT
10: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
9: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
10: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
9: மாலை 5:30 மணிக்கு
10: NCERT
9: வகுப்பறையாகும்
10: உங்கள் வரவேற்பறை.
9: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
11: மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி வரும் பாடல் பாசம் படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் வரும் நிறைவு பாடல் சாந்தி நிலையம் படத்திற்காக பி. சுசிலா குழுவினரோடு பாடியிருப்பது.

0: சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க,
1: கைகள் அவனை வணங்க.
0: இறைவன் வருவா,
2: இதுவரை நம் மனமயக்கி சென்றது மதுரகீதம். மீண்டும் மலரும் நாளை பகல் ஒரு மணிக்கு தொடர்ந்து இணைந்தவர்கள் நேயர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவேகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஸ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் BJP உறுப்பினருமான திரு PP சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகுத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 ஆண்டு பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள்

0: மக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி ஒன்று பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர், ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவேக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவேக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி ஒன்று தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை

0: குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும், நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடிப்பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் உள்ள 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டு போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கம் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பழுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பந்தல் காய்கறி சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் புத்தூர் அக்ரகாரம் ஆர் ராஜா அவர்கள்.
1: வணக்கங்க. புத்தூர் அக்ரகாரம் கிராமத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்ன பயிர்கள்லாம் பொதுவாக போடப்படுதுங்க? 10 வருஷத்துக்கு முன்னால என்ன போட்டிருந்தாங்க, இப்போ எப்படி போட்டுட்ருக்காங்க?
2: காய்கறிகள், வாழை, கீரை இதெல்லாம் அதிகப்படியாக விவசாயிகள் நிறைய சாகுபடி செஞ்சுட்டு வராங்க.
1: தண்ணி வசதி எப்படிங்க அங்கே?
2: தண்ணி வசதி வந்து கிணறு போர் தாங்க.
1: உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கு?
2: எனக்கு ஒரு 5 ஏக்கரா இருக்குங்க.
1: 5 ஏக்கரும் ஒரே இடத்துல இருக்கா? இப்படி
2: ஒரே இடத்துல இருக்குங்க.
1: தண்ணி வசதி
2: கிணறு போருங்க.
1: 5 ஏக்கருக்கும் எத்தனை கிணறு வச்சிருக்கீங்க?
2: ஒரு கிணறு 2 போருங்க.
1: போதுமா? 3மே
2: போதுங்க.
1: எவ்வளோ அடியில் போர் போட்டிருக்கீங்க?
2: 600 அடி 700 அடி ஆளுங்க.
1: போடும்போது 600 அடி போட்டீங்க, இப்போ தண்ணி வந்துட்டு இருக்காதுல்ல?
2: வந்துட்டு இருக்குங்க.
1: எல்லாருமே அது மாதிரி போர் போட்டு தான் பண்றாங்களா?
2: ஆமாம், அந்த சைடு கிணறு, அடுத்தது போருங்க.
1: இப்போ நீங்கள் என்னென்ன பயிரெலாம் போட்டுட்டு இருக்கீங்க?
2: கொடி காய்கறி மெயினாக பண்ணுறங்க, அடுத்தது வாழை பண்ணுறங்க.
1: தண்ணிக்கு எப்படி சொட்டு நீர் பாசனம் பண்ணிருக்கீங்க?
2: சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருக்கு.
1: 5 ஏக்கரமே போட்டீங்க?
2: 5 ஏக்கரை போட்டிருக்கு.
1: சாகுபடிக்கு ஏதாவது மானியம்லாம் வாங்கினீங்களா போடுறதுக்கான இதுக்கெல்லாம்?
2: கல்பந்தலுக்கு மானியம் கொடுத்தாங்க. நான் போடும்போது 1/2 ஏக்கராவுக்கு 40,000 கொடுத்தாங்க தோட்டக்கலை துறை மூலம்.
1: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது?
2: 3 வருஷத்துக்கு முன்னாடி.
1: அப்படி
2: அதுக்கு முன்னாடி நாங்கள் குச்சி பந்தல் தான் அமைச்சு போடுவோங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான்
1: நிரந்தரமாக பந்தல் போட்டு
2: வந்து போட்டுங்க.
1: அதில் என்னென்ன பயிரெலாம் போடுறீங்க? அதில்
2: புடலை, பாகல், சுரை இதுமாதிரி பயிரெலாம் சாகுபடி பண்ணுறேன்.
1: எந்த பட்டத்தில் போடுவீங்க?
2: பட்டங்கிறது நம்ம ஜனவரி அதுலேயும் பண்ணலாங்க. தை மாதத்தில், தமிழ் மாதத்தில் சொன்னால் சித்திரை வைகாசியில் ஆடிப்பட்டம்.
1: ஆடிப்பட்டம்னா இப்போ போடுவீங்களா?
2: இப்போ ஃபீல்டு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க.
1: ரெடி ஆகிட்டு
2: இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கு.
1: ரெடி ஆகிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதில்?
2: ஒரு பேட்ச் வந்து இப்போ புடல் இருக்குங்க. இப்போ அடுத்தது வந்து பீக்கன் சாகுபடி பண்ணலான்னு ஃபீல்டு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க.
1: பீர்க்கனுக்கு எப்படி விலை இருக்கு?
2: பீக்கன் இருக்கு மேலே கொஞ்சம் விலை நல்லா இருக்குங்க. புரோட்டாஸ் ஐபிசியில் வந்து அந்த விசேஷ காலங்கள் வருது, அப்போ வந்து கொஞ்சம் பீக்கனுக்கு வந்து நல்ல விலை கிடைக்குங்க.
1: அதனால இப்போ பீர்க்கன் போடலாம்.
2: இப்போ பொண்ணுமா ஒரு
1: எந்தெந்த பட்டத்தில் என்னென்ன கொடி வகை காய்கறி போடுறீங்க அதில்?
2: இதில் மெயினாக பாகலும் பீக்கனும் வந்து மழை காலத்தில் கொஞ்சம் வைரஸ் தாங்கி நல்லா ஈல்டு கொடுக்குங்க. கொஞ்சம் வெய்ய காலமாக இருந்தாலும் வெய்ய காலத்துக்கு வந்து புடலையும் சுரையும் பண்ணோமா அது ஈல்டு குறையாத கிடைக்கும்.
1: உங்களோட அனுபவத்தில்?
2: ஆமாங்க.
1: வெயில் தாங்குது அது?
2: புடலையும் சுரையும் வெயில் தாங்கி வளரும், நஷ்டத்து கொடுக்காது, ஓரளவு லாபத்தோட செய்யலாம்.
1: இப்போ நிலத்தை தயார்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நிலத்தை தயார் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் செய்வீங்க?
2: நிலத்தை ஃபஸ்ட்டு ஒரு உலவு ஓட்டிடுவோங்க. உலவு ஓட்டின ஓட்டி தொழு உரம் போடுவோம். குறைஞ்சது 1 ஏக்கராவுக்கு 5 டன்லேருந்து 10 டன் தொழு உரம் போடுவோம். தொழு உரம் போட முடியலாம் பசுந்தால் விதை விதைச்சி.
1: பசுந்தால் உரம்னா இது?
2: தக்கப்பூண்டு, கொளிஞ்சி இதுமாரி. அப்புறம் அதோட கூடுதலாக வந்து பயிர் வகைகள், தானிய வகைகள், எண்ணெய் வித்து இதெல்லாம் கலந்து 1 ஏக்கராவுக்கு 20 கிலோ விதைச்சி ஒரு 45 நாளைக்கு மடக்கி விழுந்துட்டோமா.
1: 45 நாள் விட்டுட்டு
2: அது மடக்கி
1: முளைச்சு வந்ததுக்கப்புறம் மடக்கி விடுவீங்க.

0: மலைக்கு உள்ளே இருந்து.
1: அதை மட்டும் பண்ணுவீங்க முதல்ல.
0: ஆமாம்.
1: அது
0: அப்புறம்
1: மாதிரி
0: பாருங்க,
1: செய்யும் போது என்ன வித்தியாசம் நமக்கு தெரியுதுங்க மண்ணில்?
0: அங்ககத்தன்மை அதிகரிக்கும், பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும், வேர்களை பாதிக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து
1: குறையுதா?
0: குறையுதுங்க. துருப்புத்தன்மை மாரி அந்த பயிர் வகைகள் எல்லாம் இருக்கும்போது அது வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க.
1: நீங்க இப்போ போடுறது எவ்வளவு இடத்துல போடுவீங்க? ஒவ்வொரு வாட்டி போடும் போதும் சந்தையை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைச்ச
0: நாங்கள்
1: போடுவீங்களா, இல்ல ஒரே அளவு?
0: ஒரு பேட்ச் 25 சென்ட் 25 சென்டாக போடுவோங்க. ஒரு ஏக்கரை நாலாக பிரித்து ஒரு சாகுபடி பீக்கன் பண்ணுறோம்னா மறுபடி 1 மாதம் கழித்து மறுபடி அப்புறம்
1: அதே பிரிக்கனா 1 மாதம் கழிச்சு போடுறது
0: வேற
1: வேற ஒரு இடத்துல,
0: வேற இடத்துல
1: மொத்தம் 4 பேட்ச் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாசம் தள்ளி தள்ளி போற
0: தள்ளி
1: மாதிரி.
0: தள்ளி போகிறதுங்க. ஒன்று அறுவடை முடிஞ்சோடனே அடுத்து அது வர மாதிரி பண்ணிக்குவோங்க.
1: இப்போ விற்கிறதுக்குலாம் எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க?
0: நாங்கள் உழவு சந்தையில் விற்பனை பண்ணுறோங்க,
1: நேரடியாகவே
0: நேரடியாக விற்பனை பண்ணுறோம்.
1: டெய்லி நீங்களே
0: ட்ரெயினையும்
1: இன்னொருத்தட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம உழவு சந்தையில் கொடுத்தோம்னா நல்லதுங்களா?
0: வெளியில் கொடுத்தோமா 1 கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா கம்மி கொடுப்போம், நாமளே கொண்டு போய் விற்றுமா அந்த லாபம் நமக்கு நேரடியாக வந்துடுதுங்க.
1: இப்போ உழவு சந்தைக்குனா என்னென்ன காய்கறி சொர போட்டுருந்தீங்கன்னா சொரக்காய் இருக்கும், வேற என்னென்னலாம் இருக்கும் ஒரே சமயத்தில்? இப்போ கீரை இது மாதிரி ஏதாவது போடுவீங்களா?
0: இல்லை ஒரே சமயத்தில் இப்போ நம்ம 25 சென்ட் சொர போடுவோம், 25 சென்ட் பீக்கியா போடுவோம், அப்படி ரெண்டு பயிர் கலந்து போடுவோம். அப்புறம் கூடுதலாக வாழை இருக்குது, வாழையில் வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் மார்க்கெட்டு.
1: வாழையில் என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
0: கற்பூரவல்லி போட்டிருக்கோம், தேன் வாழை போட்டிருக்கோம், ரஸ்தாளி போட்டிருக்கோம்.
1: மொத்தம் எத்தனை ஏக்கரில் அது போட்டிருக்கீங்க?
0: மொத்தம் அது 1 ஏக்கர் அது போட்டிருக்கேன்.
1: மிச்சது வந்து இந்த
0: காய்கறி வெண்டை கத்திரி
1: அதுவும் போடுவீங்க?
0: அதையும்
1: அது இப்போ இந்த ஆடி மாசத்தில் போடுவீங்களா?
0: இது ஆடி பட்டம் தாங்க, இது
1: போடுவீங்களா? அது
0: போடுங்க.
1: விதையெல்லாம் இங்கே தான் வாங்கி போடுவீங்க அதுக்கெல்லாம்?
0: அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தில் நல்ல நல்ல ரகங்கள்லாம் இருக்குங்க. கோஹெச் 5 ஒரு வெண்டை விட்டுருக்காங்க, நல்ல மார்க்கெட்டு உகந்த ரகம், நல்லா இருக்குங்க.
1: எப்படி இருக்காது?
0: அது வந்து நல்ல நீளமாகவும் நல்ல மெலிசாவும் வெளிர் பச்சையா நல்லா மார்க்கெட் எடுபடுற மாதிரி, ஒரு கிளி பச்சை மாதிரி, ஒரு
1: ரொம்ப பச்சையா இல்லாம
0: நம்பும் பச்சையா லைட் பச்சையால ஒரு கிளி பச்சை மாதிரி கொஞ்சம் கவர்ச்சிகரமான நல்லா இருக்குங்க. அந்த நுனி நல்லா கூரா இருக்குங்க, மெல்லிசா இருக்கும், சின்னதாகவும் மெல்லிசா வந்தா தான் நல்லா மார்க்கெட் எடுபடுங்க.
1: இப்பதான் விரும்பி
0: வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க.
1: இந்த மாதிரியான நல்ல ரகங்கள், மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இது மாதிரி போடணுன்ற எண்ணம் எப்படி வருது? நீங்க எங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: வேளாண்மை அறிவு நிலையம் சந்தியூர் சேலம் புது ரகங்கள்லாம் வெளியிடறதுலாம் தமிழ்நாடு வேளாண் பழகத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு போடும் போது கொஞ்சமாக ட்ரையல் போட்டு பார்ப்போம், அது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன விரிவுபடுத்திக்குவோம்.
1: தொடர்ச்சியாக போவீங்களா நீங்கள் அங்கே கேவிக்கே?
0: தொடர்ச்சி கேவிக்கே போயிட்டு இருப்போம்.
1: இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறோம், வேளாண் அறிவியல் நிலையங்க எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது. அது மாதிரி போகும்போது நமக்கு என்ன நன்மை நடக்குதுங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோங்க?
0: புதிய தொழில்நுட்பங்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. நம்ம வயலில் செயல்படுத்துகிறோம், இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகுது. அடுத்தது நோய் மேலாண்மையெல்லாம் அதை கண்டுபிடிச்சி நம்ம எப்படி செய்யலாம், இந்த நோய் தான் இந்த பூச்சி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த பூச்சி கட்டுப்படுத்த என்ன வழிமுறையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம்.
1: இந்த மாதிரி நீங்கள் இப்போது கொடி வகை காய்கறிகள் பண்ணுறீங்க நிறையா, கொடி வகை காய்கறிகள் தான் நிறைய இருக்கிறதுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்றது பொதுவான ஒரு எண்ணம். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதை?
0: நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையில் தான் பண்ணுறாங்க. அது ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பண்ணும்போது பேசிக்காக வந்து உழவு தயார் பண்ணுறது கரெக்டாக நம்ம பண்ணோமா அந்த பூச்சி மேலாண்மை வந்து தடுத்துடலாம். கோடை உழவு செஞ்சு சித்திரை வைகாசியில் ஓட்டி நம்ம வந்து மண்ணை பதப்படுத்திட்டோமா கூட்டுப்புழுவெல்லாம் அழிஞ்சிரும், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பூச்சி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம நடவு பண்ணோம்னா அதுக்கு என்ன முறையாக ஃபஸ்ட்டு இளஞ்செடியிலேருந்து நம்ம எப்படி அதை கடைப்பிடிக்கணுங்கிறத வேலை நிறுவனத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க.
1: என்ன பண்ணுவீங்க இளஞ்செடியாக இருக்கும்போது?
0: நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உழவு ஓட்டி தொழுவரம் போட்டு நடவு பண்ண உடனே.
1: நடவு எப்படி பண்றீங்க இந்த கொடி காய்கறிகள்?
0: இது வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தில் ஒரு புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்ல சொல்ல போனா விதை பந்து அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் வந்து ஸ்கீட் கியூப் அப்படிம்பாங்க. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா தேங்காய் நற்கழிவு, செம்மண், விரைடி, அசோஸ் பயிரலாம்.
1: இதை நீங்களே செய்றீங்களா இல்ல?
0: இல்ல, இங்க விதை கொடுத்துட்டு அவங்களே பண்ணி
1: கலந்து ரெடி பண்ணி அவங்க
0: கொடுத்துறாங்க.
1: அதுக்கு ஏதாவது காசு வாங்குறாங்க?
0: இல்ல, இது வரையும் சார்ஜ் பண்ணல, ஃப்ரீயா தான் தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்களா?
1: நம்ம அதை வேளாண் நிலையத்துல கேட்டோம்னா சொல்லுவாங்களா?
0: சொன்னமா இது விதையை செஞ்சு நம்ம கோவையில் உள்ள வேளாண் பள்ளிகளுக்கு அனுப்பிச்சு அந்த விதையை வந்து ஸ்கீட் கியூப்பா பண்ணி நமக்கு அது கொடுத்துறாங்க.
1: சரி,
0: நம்ம அது நிலத்துல நடவு பண்ணிக்கலாம். அதையா பூன்றதுக்கு பதிலாக விதை பந்தா நடவு பண்ணிக்கலாம்.
1: ஒவ்வொரு விதை பந்தலையும் எத்தனை விதை இருக்கு?
0: ஒன்று தாங்க.
1: ஒண்ணுதான். நம்ம இப்போ அதை போடுறோம் அப்படின்னா முன்னாடி இப்போ சாதாரணமா விதை போடுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க?
0: வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புடலை பாகல் பார்த்தீங்களா 100 விதை ஒண்ணுமா 60% அது முளைச்சாவே அது நல்ல முளைப்பு அப்படிம்பாங்க. ஆனா இந்த விதைப்பந்து நம்ம பண்ணும் போது கிட்டத்தட்ட 80-90% முளைக்குது. முளைக்கும் போது ஒரே சமயத்துல ஒரே நாள்ல ஒரு 8 நாள்ல ஒரு பாகல் முளைக்குது அப்படின்னா
1: ஒரே நேரத்துல
0: ஒரே நேரத்துல முளைச்சிரும். இது ஆர்டினரியா நம்ம நிலத்தை நேரடியாக ஊனும் போது 10 நாள் 15 நாள் ஆகும் அது கடைசியா முளைச்சி வரத்துக்கு.
1: ஒன்னு வந்து முதல் நாள் முளைக்கும், இன்னொன்னு
0: கடைசியா 5வது நாள் முளைக்கும். இதுல வந்து நம்ம விதை முளைக்கலன்னா மறுபடியும் நம்ம அதை ஊனோம்னா ஒரே சமயத்துல அது வந்து ஈல்டு வைக்காது, மின்னுது பண்ணதா வரும்.
1: சரி,
0: அந்த ஸ்கிட் கியூப் பண்ணும் போது நல்லா இருக்குது.
1: எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல பூ வைக்குது.

0: சமயத்தில் காய் வருது,
1: காய் வந்துடுது, நல்ல கொடி வளர்ச்சி. ஏன்னா அதில் தேவையான நுண்ணூற்று சத்துக்கள்லாம் ஏற்கனவே கொடுத்துட்றாங்க. முளைச்ச உடனே அந்த வேர் வந்து அந்த சத்த உள்ள இதில் இறங்கணும், உடனே வேர் நல்லா அது குரோத் ஆகி நல்ல வளர்ச்சி ஆகுது. வீக்கெண்டில் வந்து ஒரு 55 நாளில் நம்ம காய் இருக்குன்னா இது ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அறுவடைக்கு வந்துடும்.
0: சரிங்க, இப்போ இந்த ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை செய்கிறோன்னு சொன்னீங்க. முதல்ல வந்து உழுவுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, கோடை சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அது சொன்னீங்க. அப்புறம் இந்த சீட் கியூப் மாதிரி பண்ணுறது, அதாவது விதை பந்தா பண்ணி பண்ணுறது, இதை தாண்டி அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க?
1: அடுத்தது என்ன நடவு பண்ணுவோன்னா, வயல் சுற்றி வந்து மக்காச்சோளம் நடவு பண்ணுங்க. ஒரு அடி கேப்பில் சுற்றியும் 2 வருஷம். ஏன்னா அப்போ வந்து அந்த சார் உறிஞ்சு பூச்சும் மற்ற பூச்சி உள்ளே வந்து பெயின் பயிர் தாக்காது.
0: இப்போ நம்ம நடவு செய்கிற சமயத்தில் இதையும்
1: இதையும் பண்ணிடுவோம். வயல் சுற்றியும் 4 பக்கமும் மக்காச்சோளத்தை நடவு பண்ணிட்டோமா, ஒரே சமயத்தில் வளரும் போது இது மக்காச்சோளம் கொஞ்சம் சீக்கிரம் வளரும். வெளியில் இருக்கிற பூச்சிலாம் வந்து அந்த மக்காச்சோளத்தை தான் தாக்குமா ஒழிஞ்சி பயிர் தாக்காது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பயிர் மேலாண்மை பண்ணிக்கலாம்.
0: அதாவது நமக்கு மக்காச்சோளத்தில் வர தாக்குதலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு,
1: என்ன பண்ணலாம், என்ன பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாங்க.
0: அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படி பூச்சி மருந்து ரசாயன பூச்சி மருந்து மாதிரி அடிக்கிறீங்களா, இல்லை அதுவும் இயற்கை வெரைட்டி, இல்லை அந்த பூச்சி வெரைட்டி இந்த மாதிரிலாம்?
1: இல்லை, இயற்கையான முறையில் நாங்கள் முடிஞ்ச வரையும் நாங்கள் சாகுபடி இது பண்ணுறீங்க. ஒன்று சாரம் பூச்சி வருதுன்னா புகையிலை கரைசல் தெளிப்போம். அது என்னன்னா, 1 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 150 கிராம் புகையிலை போட்டு தண்ணி இறக்கிச்சு உடனே மூடி ஒரு 8-10 மணி நேரம் அப்படியே வச்சிருவோம். கொதிக்க விடக்கூடாது. கொதி வந்த உடனே இந்த புகையிலை அதில் தூள் பண்ணி போட்டுமா அப்படி வச்சு மூடிட்டுமா, ஒரு 10 மணி நேரம் கழிச்சு அந்த செயலாம் அதில் கீழே இறங்கிடும். அதை வந்து மறுபடியும் எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோமா அந்த சாறு உறிஞ்சி பூச்சி கண்ட்ரோல் ஆயிரும். இல்லைனா வந்து நம்ம திருச்சி கரைசல் இருக்குது, 5 கிலோ வேப்பங்கொட்டையை எடுத்து இடித்து 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10-12 மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் அதை எடுத்து புழிஞ்சி 200 லிட்டர் தண்ணியில் 1 ஏக்கராவுக்கு தெளிச்சுமா அந்த சாறு உறிஞ்சி பூச்சி திரிஞ்சிரும், புழுவெல்லாம் கண்ட்ரோல் வந்துடுங்க. பொருளாதாரத்துக்கு சேதத்துக்கு மீறி போகும்போது தான் ரசாயன மருந்து கொஞ்சம் பயன்படுத்தக்கூடிய பரிந்துரைப்படி வேளாண் துறையோ அல்லது அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை.
0: அந்த மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை வருதுங்க அதில்? இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம்
1: பருவநிலை மாற்றங்கள் வரும்போது அந்த சில பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் ஆகாது போயிடுது. அப்போ வந்து ரசாயன மருந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருதுங்க.
0: என்னென்ன தொந்தரவு அது மாதிரி நிறைய இருந்திருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கடந்த 2 வருஷத்தில்?
1: கடந்த 2 வருஷத்தில் காய்ப்புழுகள் திடீர்னு வந்துடும். இந்த நோய் வந்து அடி சாம்பல் நோய், சாம்பல் நோய் வந்து திடீர்னு வெயில் இருக்கும், கிளைமேட்டு கூலிங்காக மழை பெஞ்சி மாறும்போது அந்த சாம்பல் நோயும் அடிசாம்பல் நோயும் நமக்கு வரும்போது அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாது போகும். அந்த சமயத்தில் நம்ம வந்து ரசாயன மருந்து தெளிக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க.
0: மித்தபடி உரம் எதுவுமே நீங்க வந்து ரசாயன உரம் போடுறது இல்லை?
1: அடி உரமா நாங்க ரசாயன உரம் போடுறதில்ல. ஏன்னா தொழு உரம் போட்டுறோம், அசோஸ் பயிலும் போட்டுறோம், வேம் போடுறோம். இது மாதிரி போடும்போது அடி உரமா நாங்க வந்து போடுறது இல்லைங்க. மகசூல் இழப்பு ஏற்படும், பூ பிஞ்சு நிக்கல அப்படிங்கும் போது பரிந்துரைப்படி நாங்க ட்ரிப்பு மூலியமா வந்து நீரில் கரையக்கூடிய உரங்கள் வந்து அதுக்கு கொடுக்குறோம்.
0: என்ன கொடுப்பீங்க தேவைக்குன்னா? எவ்வளவு?
1: 499. 1 ஏக்கரானா 1 நாளைக்கு 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை. யூரியா 1 ஏக்கராவுக்கு 1 4. 499 இது ரெண்டும் சேர்ந்து கலந்து அப்படின்னா 3 நாளைக்கு 1 முட்டை 3 கிலோ 1 ஏக்கராவுக்கு அப்படிங்கிற மாதிரி கலந்து ட்ரிப்ல வெஞ்சிரி வச்சு கரைச்சி விட்டுருவோம்.
0: சரி, அது இல்லாமல் இப்போ இந்த காய்கறி பயிரை பொறுத்த வரைக்கும் நுண்ணூட்ட சத்தும் ரொம்ப அவசியம். அதே மாதிரி டிஎன்ஏவில் இந்த காய்கறிகளுக்கு அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா?
1: தமிழ்நாடு வேளாண் பிள்ளைகளுக்கு நுண்ணூட்டங்கள் நிறைய கொடுக்குறாங்க. அந்த நுண்ணூட்டங்கள் வந்து பயிருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 10 லிட்டருக்கு 15 கிராம் கலக்கக்கூடிய பயிரும் இருக்குது. பீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம், அதோட ஒரு எலுமிச்சை மூலமும் ஒரு சாம்பும் போட்டு கலந்து தெளிக்கும் போது பயிர் வந்து பூ உதிராம காய் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குதுங்க.
0: சரி, இப்போ நம்ம இந்த மாதிரியான காய்கறி பயிர்களில் இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளே இதை கொண்டு போய் விற்றுக்கலாம். நீங்க சொன்னப்பறம் நீங்களே போய் உழவர் சந்தையில் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நம்ம இந்த மாதிரியான ஒரு 4-5 ஏக்கர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நம்ம செலவுக்கு வர்ற மாதிரி செய்யணும்னா என்னென்ன விஷயங்களை தொடர்ந்து செஞ்சோம்னா அது மாதிரி செய்யலாம். இந்த மாதிரியான காய்கறி பயிர்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு தொடர்ச்சியான வருமானத்தை எடுக்க முடியுமா?
1: முடியுங்க. நம்ம பிளான் பண்ணி பண்ணுங்க. ஒரு விவசாயம்னா ஒரு 5 ஏக்கரா இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 வருஷத்து பயிர் கொஞ்சம் பிளான் பண்ணோம், அடுத்தது 6 மாசம் பயிர் ஒரு பிளான் பண்ணோம், 3 மாசம் வருமானம் ஒரு பிளான் பண்ணோம், அன்றாட வருமானம் வரக்கூடிய ஒரு பயிர் பிளான் பண்ணோமா நம்ம நஷ்டத்தை சந்திக்காம விவசாயம் பண்றது சௌகரியமா இருக்கு.
0: இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, குறிப்பாக நிறைய தொழில்நுட்பங்கள், உங்களோட அனுபவம், குறிப்பாக அந்த விதைப்பந்து வந்து பெருமளவுக்கு அந்த விதை முளைப்பு திறனை வந்து சரியான முறையில் பண்ணுது, ஒரே சமயத்தில் முளைக்க வைக்கிது, ஒரே சமயத்தில் நமக்கு காய் அறுவடை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக மக்காச்சோளம் வந்து சுற்றி வரம்பில் பயிரிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணோன்னா நம்ம ஒருங்கிணைந்த முறையில் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஏன்னா காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவுக்கு விவசாயிகளுக்கு ஆகிறதே வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கான செலவு தான். அதை குறைச்சாங்கனாலே அதில் நல்ல லாபம் ஓரளவுக்கு எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யணும். அதுக்கான அனுபவங்கள் உங்கள்ட்ட இருக்கு. இப்ப யாராவது விவசாயி உங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டா சொல்லுவீங்களா? அவங்கள்ட்ட
1: சொல்லுங்க.
0: உங்க போன் நம்பர் சொல்லுங்க.
1: 98 65 70

0: 91 15 99ங்க.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: 98 65 71 15 99.
1: நன்றிங்க.
0: நன்றி.
2: இதுவரை பந்தல் காய்கறி சாகுபடி குறித்த பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேலம் புத்தூர் அக்ரகாரம் ஆர். ராஜா அவர்கள். உடன் உரையாடி

0: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் கிராம சமுதாயம். வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனாலும் எந்த தொழிலை தேர்வு செய்யறது, அதை எப்படி தொடங்குறது, குறைஞ்ச முதலீட்டுல நல்ல வருமானம் தர தொழில் எது, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள வரும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை தரும் நிகழ்ச்சி தான் உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னத தொழில்கள். தொழில் வாய்ப்புகள், வெற்றியாளர்களின் அனுபவங்கள், தொழில் தொடங்க தேவையான பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்க வருகிறது இந்த நிகழ்ச்சி. பெண்களோட உடல் நலம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நாம இப்ப இயற்கையில தயார் செய்யற அணைய ஆடைகளை வரவேற்கிறோம். இத தயாரிக்கிற அதற்கான பயிற்சியும் கொடுக்கிற யூ அனிஸ் பாத்திமா அவங்களதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிறோம்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்மா. திருச்சியில ஹெர்பல் நாப்கின் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரைனராகவும் இருக்கேன்.
1: பலவிதமான பெண்கள் வந்து எல்லா துறைகளிலும் சாதிக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்க வந்து ஒரு சிறு தொழில இந்த அணையாடை தயாரிப்பை நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த எண்ணம் எப்படி வந்தது, யார் தூண்டுகோளா இருந்தாங்க, எதனால இத வந்து நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க?
2: டெலிவரி டைம்ல அட்மிட் ஆயிருக்கும் போது அவங்க குடுக்கற நாப்கினுக்கும் கடையில வாங்குற நாப்கினுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ரேஷஸ், இச்சிங் இருந்துச்சு. சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட ரிசல்ட் ஓகேவா இருந்தனால சரி நம்ம இதை ஓனா ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்கி சேல்ஸ் பண்ணா நிறைய பேர் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவு கம்மி ரேட்ல கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஹில் ஸ்டேஷன்ல ஒரு தடவை பார்த்தேன், இந்த பேடு வந்து மக்கிறதுக்கு 10,000 இயர்ஸ்க்கு மேல ஆகும் அப்படின்னு, ஒரு பேடு மக்க. அப்போ இவ்வளோ லேடிஸ் யூஸ் பண்றது அது எவ்வளோ மண்ணுக்கு கேடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதே பேடை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கும் எவ்வளோ கேடு, உடம்புல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறனால தான் அந்த ரேஷஸ் வருது. அப்போ நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேடு யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி காட்டன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணி ஒன்னொன்னா அடிஷனலா ஆட் பண்ணேன்.
1: என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
2: +1.
1: எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க?
2: ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி ஸ்கூல்ல.
1: துப்பாக்கி தொழிற்சாலையில இல்லையா? ஏன் அதுக்கப்புறம் படிக்கலையா நீங்க?
2: வீட்டுல படிக்க வைக்கல, மேரேஜ் ஆயிடுச்சு.
1: அவர் என்ன பண்றாருங்க?
2: அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இங்க இருக்காங்களா வெளியூர்ல?
2: திருச்சியில.
1: திருச்சியில தான் இருக்காங்க. பசங்க?
2: ரெண்டு பசங்க.
1: என்ன,
2: ரெண்டு பொண்ணுங்க, 10th படிக்கிறாங்க, இன்னொரு பாப்பா 6th படிக்கிறாங்க.
1: உங்க வீட்டுல இருந்தப்ப எப்படி இருந்தது, இப்ப நீங்க வந்து வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு?
2: இது வந்து வீட்டுல வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், வெளியில போய் தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல, வீட்டுல இருந்தும் இதை பண்ணலாம்.
1: எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு முதல்ல வந்துச்சு?
2: நான் படிக்கல, வேலைக்கு போக முடியல, என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு கொஞ்சம் கில்ட் இருந்துச்சு. அப்புறம் FM-ல எதிர்ச்சியா கேட்கும் போது இந்த MSME பத்தி அந்த லோன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிறு குறு தொழில் வந்து வீட்டுல இருந்தே செய்யலாம், அதுக்கு படிப்பு தேவையில்லை, ஃபினான்சியல் தேவையில்லை, கவர்மெண்ட்லயே லோன் அரேஞ்ச் பண்றாங்கன்றதுல FM-ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது ரிலேட்டடா நான் சர்ச் பண்ணி சரி அப்போ நம்மளும் பண்ணலாம் தாராளமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன்.
1: இப்ப ஸ்டார்ட் பண்றப்ப முயற்சி இருக்கணும், யாரையாவது சந்திச்சிருப்பீங்க நீங்க, அவங்க எல்லாம் என்ன உங்களுக்கு வந்து கைட் கொடுத்தாங்க?
2: இல்ல மேம், அப்படி யாரும் எனக்கு கைட் பண்ணல, என்னோட ஓன் இதுலதான் நான் இறங்கினேன்.
1: ஒரு தொழில் கையில எடுத்திருக்கீங்க, அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன், வடிவமைப்பு இதெல்லாம் நம்ம கொடுக்கணும், அந்த ஐடியாலாம் எப்படி வந்தது உங்களுக்கு?
2: இது ரிலேட்டடா சர்ச் பண்ணி இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எடுத்தோன்னே பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரேக் அப் ஆக முடியாதுல, அதனால ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு. சாதாரண தையல் மிஷின் இருந்தா போதும் இந்த தொழில் பண்ண, வீட்டுல இருந்து பண்ணா போதும், சரௌண்டிங்ல ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி அவங்களுக்குள்ள கொடுத்து அதுக்கப்புறமா இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏதாவது ட்ரைனிங் இதுக்கு போனீங்களா?
2: நான் போல மேம்,
1: ட்ரைனிங் எங்கேயும் போகல,
2: ஓன் மாடல் தான்.
1: எப்படி நீங்க வந்து ஒரு தொழில கையில எடுத்துக்கிட்டீங்க, நோ ட்ரைனிங், உங்க சொந்த முயற்சி, நீங்களே வந்து பார்த்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்றீங்க, இது எல்லாத்துக்கும் எப்படி அந்த தைரியம் வந்தது உங்களுக்கு?
2: ஆக்சுவலா 2011 ஹேர் ஆயில் பிசினஸ், சிஏகா அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தேன், அதனால பிசினஸ் ரிலேட்டடா கொஞ்சம் தெரியும் எனக்கு. இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு.
1: என்ன ப்ராப்ளம் வந்தது உங்களுக்கு?
2: இர்ரெகுலர் பீரியட்ஸ், நீர்க்கட்டி, ராஷஸ், இச்சஸ் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பேன்.
1: என்ன சொன்னாங்க அதுக்கு மருத்துவர்கள்?
2: கண்டினியூஸா டேப்லெட்ஸ், ஸ்கேனு அந்த மாதிரி இருந்துச்சு. கார்பரேட் பேடுக்கும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போறதில்ல. என்னோட ஃப்ரெண்டுக்கு யூட்ரஸே ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீர்க்கட்டி தான் வந்துச்சு, அது அவங்க பார்க்காம விட்டு தான்

0: ஸ்டார்டிங் வந்து ரேசஸ் இச்சஸ் அந்த மாதிரி தான் வரும், அப்புறம் நீர்க்கட்டி, அப்புறம் தான் அதை பார்க்காம விட்டு தான் கேன்சராக மாறுது. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்கணும், இல்லை வரத்துக்கு முன்னாடி தடுக்கணும். அதுக்குண்டான சொல்யூஷன் தான் இந்த ஹெர்பல் நாப்கின்.
1: ஈஸியாக சக் பண்ணக்கூடிய அந்த அணையடையை தான் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாங்க மாணவிகள். நமக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல லைட் வெயிட்டாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து அதில்
0: அதே
1: கிடைக்கும்
0: மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் மேம். ஸ்டார்டிங்கில் தான் அந்த மாதிரி இது ரொம்ப பல்ஜாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு லைட் வெயிட்டாக வேணும்னாலும் அதே மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஸ்போர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, ஐடி ஸ்டூடெண்ட் தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருவோம்.
1: இப்போ ஆர்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சா?
0: ரெகுலர் ஆர்டர்ஸ் வருது மேம்.
1: இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்டர்ஸ் கொடுக்குறப்ப அதை எப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்படி அதை வந்து பிரித்து கஸ்டமைஸ் பண்ணுறீங்க?
0: மேக்ஸிமம் அவங்க வந்து கஸ்டமைஸ் வந்து என்னோடது இதுவே ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு மாற்றி பேச மாட்டாங்க. இந்த கஸ்டமருக்கு இப்படி தான் கேட்பாங்கன்றத மாதிரி அவங்களுக்கு ஸ்டாக் ரெடி ஆயிரும்.
1: இப்போ மிஷினில் தயாரிக்கிறதுக்கும் ஹேண்ட்மேடில் தயாரிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அப்போ பயன்படுத்தக்கூடிய சூழலும் வேற மாதிரி தானே இருக்கும்.
0: இல்ல, என்னோட நாப்கின்ல அந்த மாதிரி வராது. என்னோட பிராண்ட் பாத்தீங்கனாலே ஃபுல்லா மிஷின் மேட் மாதிரியே இருக்கும். இது பாக்கெட்ல கூட கேரி பண்ணிக்கலாம். சிங்கிள் பேக் ரேப்ல தான் வரும். 4 சைசஸ் இருக்கு.
1: இப்போ ஹேண்ட்மேடு அப்படின்றப்ப வந்து நீங்க வந்து இதுக்குரிய மிஷின் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
0: கட்டிங்க்கு மிஷினும் இருக்கு, ஆனா நான் ஹேண்ட்ல தான் பண்ணிக்கிறேன். ட்ரைனிங்க்கு மட்டும் தான் மிஷின் யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கட்டிங் வந்து ஹேண்ட்ல பண்ணியே பழக்கம் ஆயிடுச்சு. ட்ரைனிங்க்கு எனக்கு மிஷின் தேவைன்ற சொல்றவங்களுக்கு மட்டும்தான் மிஷின் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டி லோ இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்ம தையல் மிஷினை வச்சு ஹேண்ட் கட்டிங்லயே பண்ணிக்கலாம். மிஷின் இதுக்கு தேவையில்லை.
1: இப்ப மிஷின் கட்டிங்னா இதுக்கு தனியா வேற ஒரு மிஷின் ஏதோ இருக்கா?
0: வேற ஒரு மிஷின் இருக்கு, அது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். வீட்ல இருந்து நம்ம ட்ரேஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம பேட கட் பண்ணிக்கலாம்.
1: சரி, இப்ப இதுக்குரிய மூலப்பொருட்கள் எல்லாம் எங்க போய் நீங்க வாங்குவீங்க?
0: ஆன்லைன்ல மேம்.
1: ஆன்லைன்ல
0: ஆன்லைன் தான் வாங்குறதும் சேல்ஸ் பண்றது எல்லாமே
1: ஆன்லைன்ல தான் பண்றீங்க. இப்ப ஆன்லைன்ல இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து ட்ரேட்மார்க் பண்ணுவீங்களா இல்ல எப்படிங்க? 6 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்குவீங்களா?
0: 6 மந்த்க்கு ஒன்ஸ்.
1: இந்த ஒரு பேட் தயாரிக்க நீங்க எந்த மாதிரி எல்லாம் முதல்ல ஸ்டெப் எடுப்பீங்க, அடுத்து என்னென்னலாம் பண்றீங்க, இதற்குரிய மிஷின் கட்டிங் எப்படி இருக்கு, ஹேண்ட்மேக் கட்டிங் எப்படி இருக்கு, இதற்குள்ள நீங்க எப்படி வந்து என்டர் ஆனீங்க, இதெல்லாம் சொல்லுங்க.
0: இந்த பேட் தயாரிக்கிறதுக்கு ஒரு 3 types ஆஃப் நானோ ஒன் தேவைப்படுது. ஒயிட்டு, ப்ளூ அண்ட் கிரீன். கிரீன் வந்து பேக்கிங்க்கு வரும். ஒயிட்டு ப்ளூவும் டாப் லேயர் அண்ட் பாட்டம் லேயர் வரும். அதுக்கு சென்டரில் வந்து காட்டன், சர்ஜிக்கல் காட்டன் யூஸ் பண்ணுறேன். 3 layers வைப்பேன் காட்டன். அப்புறம் அண்டர் பேட் யூஸ் பண்ணுவேன். 9 types ஆஃப் ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணுவேன்.
1: எந்த மாதிரியான ஹெர்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க?
0: வேம்பு, துளசி, கத்தால, அதிமதுரம், திருபலாசுரணம், வெட்டிவேர்.
1: இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க?
0: உலர வச்சு நானே பவுடர் மேக் பண்ணுவேன். காய வச்சு பவுடராகவும் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில். நான் வந்து வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம்.
1: நீங்க ஒருத்தர் மட்டும் தான் வேலை பாக்குறீங்களா வீட்டுல, வேற யாரெல்லாம் இருக்கா?
0: இல்ல, நான் மட்டும் தான் வேலை.
1: நீங்க மட்டுமே இது எல்லாமே பண்ணிருவீங்களா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேட் நீங்க தயாரிப்பீங்க?
0: ஒரு நாளைக்கு 10 pack பண்ணலாம்.
1: இப்போ ஒரு பல்கா ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? வேற யாராவது உங்களுக்கு சப்போர்டிங் வருவாங்களா?
0: ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல ஒரு 5 பேர் இருக்கும். பெரிய ஆர்டர் வந்தா ஷேர் பண்ணிப்போம். நாமக்கல், சேலம் அந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னோட சேம் மாடலே ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஆர்டர்ஸ் வரும்போது ஷேர் பண்ணிப்போம்.
2: இயற்கையான முறையில் தயார் செய்கிற அணை ஆடைகள் மென்மையாகவும் ரசாயன தன்மை குறைவாகவும் இருக்கு. அதோட சுற்றுச்சூழலுக்கு உகந்த தன்மையுடையதாகவும் இருக்கு. இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிற இந்த அணையாடைகளோட தயாரிப்பு, விற்பனை இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் யூ அனிஸ் பாத்திமா அவங்களோட.

0: இசையின் இனிமைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே.
1: இப்ப ஒரு ட்ரைனிங் கொடுக்கறீங்க அப்படின்னா எங்க கொடுப்பீங்க நீங்க?
2: ஆன்லைன்ல இல்லாட்டி டைரக்டாவும் வருவாங்க.
1: இப்ப ஆன்லைன்ல கொடுக்கறப்ப அதுக்கு எதுவும் வந்து கட்டணங்கள் உண்டா?
2: உண்டு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்குன்னு ஒரு 4 பேர் வச்சோம். இப்போ அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அந்த மாதிரினா ட்ரைனிங்க்கு சார்ஜ் பண்ணோம். அப்புறம் ட்ரஸ்ட் மூலியமா கொஞ்சம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். மலைவாழ் மக்கள், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பேங்க்ல அங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: எந்த விதமான பயிற்சியும் உங்கள்கிட்ட கிடையாது இல்லையா? அதாவது நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் தயாரிக்கிறீங்க. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து மாணவர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை வாரங்கள் வந்து உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுப்பீங்க? எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க?
2: ட்ரைனிங் வந்து 1 டே ட்ரைனிங் போதும் மேம். 3 ஷேப்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் மேம். அதுல கட்டிங், ஸ்டிச்சிங், அப்புறம் மார்க்கெட்டிங், பிராண்டிங், லேபிள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் மேம். ட்ரைனிங்க்கு என்னோட சேர்ந்து இன்னொரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க.
1: இதை எப்படி ஆன்லைன்ல எப்படி நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும்?
2: ஆன்லைன்லனா 1 வீக் ஆகும் மேம். ஒரே நாள்ல சொல்லி தர முடியாது. டைரக்ட் ட்ரைனிங்னா 1 டே போதும். 9 to 5 முடிச்சிடலாம் மேம்.
1: முதல்ல இந்த பேப்பர் பண்ணணும். அடுத்து வந்து இதற்குரிய கீழே பாட்டம் குரிய துணி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சுகள் வந்து எடுக்கணும். அதுல என்ன பிளேவர் வந்து நீங்க ஆட் பண்றீங்கன்றது பண்ணணும். இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க?
2: மெஷர்மெண்ட் வந்து 10 இன்ச் வரும். எக்ஸ்எல்க்கு 2XL 12 இன்ச் வரும். 3XL 13 இன்ச் வரும். அண்டர் பேடும் காட்டனும் ஒரே சைஸ் தான் வரும். அது 10 இன்ச் தான் வரும். எக்ஸ்எல்க்கு காட்டன் வந்து 3 லேயர் எடுத்துக்கணும். அண்டர் பேடு ஒரு ஷீட்ல 15 பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த 9 டைப்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ் வந்து இந்த காட்டனை 2 டிவைட் பண்ணி சென்டர்ல வச்சிடணும். இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஷேப் கட் பண்ணிக்கலாம்.
1: இப்ப இதை வந்து பாக்குறப்ப நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கு. ஆனா அந்த லெவல் கட்டிங் இருக்கு இல்லையா, 12 இன்ச்சுக்கு நம்ம எப்படி வந்து அளவு வச்சு எடுப்போமா இல்ல வந்து நம்ம பார்வையா?
2: ஆல்ரெடி நம்ம அந்த ப்ளூ கலர் லேயர் வந்து ட்ரேஸ் கட் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த ட்ரேஸ் வச்சு ப்ளூ கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுலயே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சிங் முடிச்சிட்டு பேலன்ஸ் எக்ஸஸும் கட் ஆயிடும் அதுலயே.
1: இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அளவுகள் இருக்கும் இல்லையா?

0: மினிமம் அளவுனா எது, மேக்ஸிமம் அளவுனா எது?
1: மினிமம்னா எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணலாம்.
0: இதுதான் லாஸ்ட் இல்லையா?
1: ஓவர் ப்ளீடிங் அந்த மெனோபோஸ் அந்த மாதிரிலாம் ட்ரிபிள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: அதர் சைடு வாங்குற அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இதுல நமக்கு கிடைக்குமா?
1: தாராளமா, அதை விட எக்ஸ்ட்ரா அவங்க ஒன் டைம் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தா சாஃப்டா இருக்கு, அது காட்டன் தான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அந்த டிஷ்யூ டைப் நானோவன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஆனா உள்ள இருக்கிறது வந்து உட்பல்ப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அது வந்து சைனடை விட 1000 times அது வந்து கொடியதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பிளீச் பண்ணுவாங்க, அது அந்த பிளீச்சு காட்டன் யூஸ் பண்ணா அது ஸ்டார்டிங்ல ரேஷஸ் அந்த மாதிரி தான் வரும்.
0: இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இது வந்து நார்மல் காட்டன் அல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி நானோ காட்டன் அல்லது வந்து பிளீச் பண்ண காட்டன் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல.
1: அந்த பேடை பிரிச்சு பார்த்தாலே இந்த காட்டனை இழுத்தா எக்ஸ்பெண்ட் ஆகும், அந்த பிளீச் பண்ண காட்டன் வந்து குட்டி குட்டியா ஸ்பிளிட் ஆகும், பிரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
0: இப்ப காட்டன்ஸ் நீங்க வந்து ஆன்லைன் மூலமா வாங்குறீங்க அப்படின்றப்ப தரமானதா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: அவங்களோட பில்லோட அந்த காட்டனோட டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. சர்ஜிக்கல் காட்டன் வந்து பருத்தி பஞ்சு, நம்ம ஊர்ல விளையுதுல பருத்தி பஞ்சு அதுதான். காட்டன் வந்து எனக்கு ராஜபாளையத்துல இருந்து வரும், மெட்டீரியல்ஸ் தான் எனக்கு பாம்பேல இருந்து வரும்.
0: இதை ஏன் தயாரிக்கணும்னு உங்க என்ன வந்துச்சு?
1: பாட்டி காலத்துல எல்லாம் அவங்க துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரல. துணிக்கும் பேடுக்கும் மாறினதுக்கு அப்புறம் எதனால இவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சு, இதை யூஸ் பண்ணா கியூர் ஆகுன்றது கிடையாது, வருமுன் காப்பும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான். எதுவா இருந்தாலும் பிரிவென்ஷனா பண்ணிக்கிட்டா நல்லது.
0: ஒரு நாள் ட்ரைனிங் அப்படின்னா எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பீங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தருவீங்க? கட்டிங் அண்ட் வந்து பேஸ்டிங் அந்த
1: ஒன் டே ட்ரைனிங்னா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் நாப்கின்ஸோட அட்வான்டேஜ்னு பார்த்தா பார்க்க காம்பாக்டா இருக்கு, ஈஸி டு கேரி, பட் ஆனா ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக், அதனால ரேஷஸ் இச்சிங் அந்த மாதிரி வரும். செகண்ட் ஒன் வந்து மண்ணுக்கும் அது கேடு, அது மக்கிறதுக்கு வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி ஹெர்பல் நாப்கினோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேரி பண்ணுறது கஷ்டம், ஆனால் பருத்தி பஞ்சினால் ஆனனால உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை தடுக்கும், வயிறு வலி வராது, உங்களுக்கு ரேஷஸ் இச்சிங் அந்த மாதிரி வராது, மக்கிறதும் சீக்கிரமாக்கிடும். மண்ணுக்கும் நல்லது, யூஸ் பண்றவங்களுக்கும் நல்லது.
0: ஒரு தொழில் நம்ம வந்து கையில எடுத்திருக்கோம், அந்த தொழிலை வந்து நல்லபடியா பண்ணணும், மக்களுக்கு வந்து பாதிப்பு அடையாத வகையில செய்யணும் அப்படின்ற முடிவு வந்து ரொம்ப அழகா இருக்கு. வேற என்ன நல்லமா பண்றீங்க?
1: வேற ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து ஹேர் ஆயில், சீயக்காய், நலுங்கு மாவு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
0: சீயக்காய் வாங்கி அரைச்சு விற்பனை பண்றீங்க தானே?
1: ஆமா.
0: அதை என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க.
1: சீயக்காய், பூந்திக்கொட்டை, வெந்தயம், நெல்லிக்காய், வெட்டிவேர், ஆவாரம் பூ, ரோஜா இதழ், இதெல்லாம் வாங்கி காய வச்சு பவுடர் பண்றேன்.
0: இதெல்லாமே நம்ம மார்க்கெட்ல தான் வாங்கிக்கிறீங்க?
1: ஆமா, மார்க்கெட்ல வாங்கிக்கிறேன்.
0: நம்ம மார்க்கெட்லயே வாங்கிக்கிறீங்க, சரி. அடுத்து இதுக்கும் விற்பனை எல்லாம் உண்டா? இதுக்கு வந்து நீங்க வந்து எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வரீங்க, எவ்வளவு விலை நிர்ணயம் எப்படி பண்றீங்க நீங்க?
1: 50 grams வந்து 30 rupees மினிமம் சார்ஜ் தான்.
0: மினிமம் சார்ஜ் தான். இப்ப உங்கள்ட்ட மக்கள் வந்து வாங்குறாங்களா? இதெல்லாம் எப்படி நீங்க விக்கிறீங்க?
1: இன்ஸ்டா, பேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பேன், வீடியோஸ் போடுவேன்.
0: இதுவரையில விற்பனை எல்லாம் போயிருக்கு? நல்லா
1: போயிருக்கு மேம். சரௌண்டிங்ல பாப்பாவோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி போவோம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிப்பாங்க, அவங்க வீட்டில் போய் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க பேரண்ட் எனக்கு கால் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃபேமிலிக்குள்ள அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இப்படியே தான் மேம்,
0: அக்கம் பக்கத்து உறவோட அப்படியே சேர்ந்து விற்பனையும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றீங்க. நாப்கின் தான் உங்களுடைய மூலாதார தொழிலா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து சீயக்காய் பொடி தயாரிக்கிறீங்க, நலுங்கு மாவு தயாரிக்கிறீங்க, ஹேர் ஆயிலுக்கும் வந்து எல்லாமே போடுறதா நீங்க இல்லையா? என்னென்ன ஹேர் ஆயில்?
1: ஹேர் ஆயில் மரசுக்கு என்ன யூஸ் பண்றேன்? பாதாம் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் 48 இன்கிரீடியன்ட் போடுறேன். மருதாணி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, ஆவாரம் பூ, ரோஜா இதழ், வெட்டிவேர் எல்லாத்தையும் மார்க்கெட்ல வாங்கி அதை வந்து காய வச்சு இடிச்சு அப்புறம் எண்ணெயில காய்ச்சுவோம்.
0: இது எதுக்குமே ஆனா நீங்க ட்ரைனிங் எதுவும் எடுத்தது இல்ல?
1: இது வந்து சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது, அது அப்படியே நான் எங்களுக்கு செஞ்சு என் பாப்பாக்கு செஞ்சு அக்கம் பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சாங்க, சரி இதுவா ஒரு பிசினஸா ஸ்டார்ட் ஆயிடுச்சு
0: அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து விலையும் கொடுத்துருக்கீங்க.
1: நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னா அது ஹேர் ஆயில் தான், 2011 ஸ்டார்ட் பண்ணேன். இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 19 தான் நாப்கின் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: இப்ப வீட்ல எப்படி உங்களுக்கு சப்போர்ட்?
1: ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு, நாப்கின் போய் சூஸ் பண்ணிருக்க, இதை எப்படி வெளியில போய் சஜஸ்ட் பண்ணுவ, இது பேர் சொல்லி கேட்கவே எல்லாம் கூச்சப்படுவாங்க, இதை பத்தி எப்படி ஒன்ட்ட உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய கிராமத்துல இருந்தெல்லாம் ஜென்ஸ் கால் பண்ணுவாங்க, என் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் இருக்கு, என்ன மேம் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க பேச தயங்குறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல முன்னேறி இருக்காங்க அப்படின்னு தோணும்.
0: எந்தெந்த ஊருக்குலாம் உங்களுடைய ப்ராடக்ட் இதுவரை போயிருக்கு?
1: ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கேன், கொரியர்ல போட்டுட்டு இருக்கேன், தேனி, கிருஷ்ணகிரி, முசிறி, அப்புறம் பெங்களூர் போட்டிருக்கேன், இப்போ வந்து ரீசெண்டா துபாய்க்கு கொடுத்துருக்கேன், சவுதியில ஆர்டர் கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட் ஆயிட்டு.
0: இதுக்கெல்லாம் யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா?

0: ஹஸ்பண்ட் ஹெல்ப்.
1: அவரும் இங்கே தான் இருக்காரு.
0: ஆமாம்.
1: அவர் என்ன தொழில் பண்ணுறாருங்க?
0: பாத்திரக்கடை வச்சிருக்காங்க.
1: இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணுறீங்க இல்லையா? ஓரளவுக்கு
0: மேக்ஸிமம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: சரி, இப்போ இதுக்கு ஏதாவது வந்து வங்கியில் லோன் எதுவும் எடுத்திருக்கீங்களா?
0: இல்லை மேம், இது வரைக்கும் இல்லை.
1: ஏதாவது கடைகள் மாதிரி வைக்கிற ஐடியா உண்டா உங்களுக்கு?
0: ஃபியூச்சரில் இருக்கு மேம். என்னோட பிராண்ட் நேம் அஸ்ஃபியா ஹெர்பல்ஸ். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 8637607068.
1: உங்களுடைய தொழில் மென்மேலும் விரிவடைந்து நல்ல லாபத்தை பெறுமாறு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்மா.
0: தேங்க்யூ மேம்.

நேயர்களே, நாம் இதுவரை கேட்டது கிராம சமுதாயத்தில் உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னத தொழில்கள். இயற்கையான முறையில் அணையாடைகள் தயாரிப்பதோட சிறப்பும் அதோட தயாரிப்பு விற்பனை பத்தியும் நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க யூ அனீஸ் பாத்திமா.

ஒரு தொழிலை வெற்றிகரமா நடத்துறதோட மட்டும் இல்லாம பெண்களோட ஆரோக்கியத்தையும் இயற்கையையும் காப்பாத்துற உயர்வான நோக்கத்துல செயல்படுற யூ அனீஸ் பாத்திமா அவங்களோட முயற்சி பாராட்டத்தக்கது. அவருடைய தொழில் அனுபவம் இன்னும் பலருக்கும் ஊக்கமாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும் DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

0: ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மூணு மணி 12 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, புலி பசித்தாலும் புள்ள தின்னாது, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, புலி வாழை பிடிச்ச கதை இருக்கு, பாயும் புலி, பதுங்கும் புலி, உருமும் புலி, ஒவ்வொரு மணி நேர செய்தியிலையும் புலி, தேசிய விலங்கு புலி, இப்படி எங்கும் புலி, எதுலையும் புலி. ஒரு வீரதீர செயலை ஒப்பிட நாம பயன்படுத்துறது, ஒப்பிட்டு பேசுறது எல்லாமே இந்த புலியை வச்சுதான். அப்படிப்பட்ட புலிகளோட பாதுகாப்பு, அத்தோட வாழ்விடங்களை பாதுகாக்கணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல நடந்த புலிகள் உச்சி மாநாட்டில் முதன் முதல்ல முடிவெடுக்க

0: ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் நாளான இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருது.
1: டைகர்
0: ஆமாங்க, உலகிலேயே அதிகமா காட்டு புலிகள் வாழக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடுதான். புலியோட நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஐ மாதிரி போட்டு அதுல நடுவுல ஒரு கோடு போட்டிருக்கும். இந்த அடையாளம் இருக்குல்ல, அது வந்து சீன எழுத்துல பார்த்தா அரசன் பொருளாம். காட்டுக்கு அரசன் வந்து சிங்கம்னாலும் கூட நாட்டுக்கு புலியே அரசனா இருக்குது. நிலத்துல மட்டும் கிடையாது, நீருக்குள்ளாரையும் நீந்தி வேட்டையாடுற பெருமை நம்ம புலிக்கு இருக்குது. இதுல மொத்தம் 9 வகைகள் இருந்துச்சான். பெங்கால், சைபீரியன், சுமத்ரன், இந்தோ சைனீஸ், மலையன், தெற்கு சீன புலிகள், காஷ்மியன், ஜாவன், பாலி. இதுல வந்து கடைசி 4 இனங்கள், அதாவது தெற்கு சீன புலிகள், காஷ்மியன், ஜாவன், பாலி, இந்த 4 இனங்கள் வந்து இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற புலிகளும் எண்ணிக்கையில குறைஞ்சிட்டு இருக்கான். காடுகள் அழிக்கப்படுறதுனால புலிகளுக்கு வாழ்விட இழப்பு, அப்புறம் உணவு தட்டுப்பாடும் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து புலிகள் என்ன பண்ணுது, மனிதர்கள் வாழ்ற நம்ம இடங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த புலிகள் தான் காட்டோட ஆரோக்கியத்தை குறிக்கிற அடைக்கல இனம், அதை வந்து அம்பிரல்லா ஸ்பெசிஸ். இது வாழ்ந்தா மட்டும்தான் காடுகளின் சுற்றுச்சூழல் சமநிலை சிறப்பா இருக்கும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இத மனிதர்களாகிய நாமளும் மனதில் வைத்து செயல்பட்டு புலி வளம் காப்போம், புவி வளம் பெறுவோம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை AIRTRICHYCHILD@trichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில. ஒரு செய்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா வந்து நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய மின்னஞ்சல் வந்து நேற்றைய

நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நேற்று காலை 9 மணிக்கு உலக மஞ்சள் காமாலை தினத்தை முன்னிட்டு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பல தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமை இருப்பிட பாடல்களாக வந்த பாடல்களும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நானும் நதியும் அப்படிங்கிற தலைப்புல தோழிகளின் கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது. இந்த தலைப்பை கொடுத்த கலையரசி அவர்களுக்கு நன்றிகள், பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ்.

0: சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில், திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
6: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 to 20% வரை தள்ளுபடி.
1: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மணி 38 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு செய்தி உங்களுக்காக, என்னன்னா மாரத்தான் போட்டி மைதானத்துல நடந்து பாத்திருப்பீங்க, ரோட்ல நடந்து பாத்திருப்பீங்க, வீதிகள்ல நடந்து பாத்திருப்பீங்க, ஆனா கடல்ல நடந்து பாத்திருக்கீங்களா? அதுவும் வெறும் கடல்ல இல்ல, அது மேல மிதந்துட்டு இருக்க பனிக்கட்டி மேல நடக்கிறத பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? ஏமா விஷயம் செய்தி ஏதாவது இருந்தா சொல்ல வேண்டியதுதானே, அதுக்கு ஏமா சிங்கம் சூர்யா மாதிரி பேசுறேன்னு சிரிப்பு வர வைக்கிறேன்னு கேக்குறீங்களா? சரி விட்டுறலாம், அதை விடுங்க. விஷயம் என்னன்னா, ஆர்டிக் பெருங்கடல்ல மிதந்துட்டு இருக்க பெரிய பனிக்கட்டிகள் மேல ஓடுற இந்த மாரத்தான் தான் உலகின் மிக குளிர்ந்த மாரத்தான் சொல்றாங்க. இந்த பாட்டில் வர்றதை விட பனிக்கட்டி அதிகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு மேலே வேற லெவலில் இருக்குமா? இதுதான் இப்போ வந்து இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாரத்தான். இதில் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, போட்டி நடத்துறதுக்காகவே பனிக்கட்டிகள் உடைஞ்சு விடாத ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செஞ்சு 1055 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு வட்ட பாதையை உருவாக்கிக்கிறாங்களாம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீரர்கள் அந்த பாதையை சுற்றி சுற்றி வந்து 42 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடிச்சாங்களாம். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு

இப்படி பனியாலான கிரவுண்டுனா நம்ம சூப்பராக ஓடலான்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அதுலேயும் வேற லெவல் ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, இப்படிப்பட்ட பனி பிரதேசத்தில் ஓடுறப்ப திடீர்னு துருவ கரடிகள் தாக்க வாய்ப்பு இருக்கிறதுனால துப்பாக்கி ஏந்தின காவலர்கள் பாதுகாப்புக்காக பனியில் இருப்பாங்களாம். இவ்வளவையும் தாண்டி தான் அந்த வீரர்கள் அங்கே ஓடணும். இதையும் தாண்டி அந்த பனிக்கட்டிகள் உடஞ்சிருச்சுன்னா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக அங்கே லைஃப் ஜாக்கெட்டும் போட்டிருப்பாங்களாம். இப்படிப்பட்ட ரிஸ்கையெல்லாம் ரஸ்கா நினைச்சு உலகளவுல 7 நாடுகள் 23 வீரர்கள் கலந்துகிட்டதுல, ஆண்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா சீனாவின் வாங் செங்ஷியான் 3 மணி நேரம் 52 நிமிடங்கள் ஓடி முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. பெண்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த ரிக்கே டாம் 6 மணி நேரம் 54 நிமிடங்கள் ஓடி சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இவங்கெல்லாம் விருது வாங்குறதுக்குள்ளாரையே இவங்க ஓடுன வந்து அந்த ட்ராக் ஜம்பிங் ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மாயமாக மறைஞ்சு போயிருச்சான். இங்கே தான் ஓடினாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குற அளவுக்கு கூட அந்த கோடுகள்லாம் இருக்காதான். அந்த அளவுக்கு விசித்திரமான மாரத்தான் தான் இந்த ஆர்க்டிக் பகுதிகளில் நடந்திருக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில். அடுத்ததா ஒரு செய்தி என்னன்னா, இப்ப வந்து நம்மளுக்குலாம் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவோம், பயங்கர டயர்டா இருப்போம், பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டோம், வாயெல்லாம் கசக்கும், எல்லா நாளும் தான் பெட்டை விட்டு இறங்க மாட்டோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா பல மடங்கு டயர்டாகி இருப்போம் இல்லையா, அதை தான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா. ஆனா இங்க ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலிம்பிக் அத்லெட் மாதிரி குதிப்பாங்களாம். என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன், இப்படிப்பட்ட வந்து அதிசயம் வந்து மனிதருக்கு நடந்திருக்கா அப்படின்லாம் கிடையாது, ஒரு உயிரினத்துக்கு நடந்திருக்கு. அதுவும் இதோட டைட்டில் என்னன்னா, தவளைகளுக்குள் பரவிய ஒலிம்பிக் ஜம்பிங் வைரஸ் அப்படிங்கறதான் டைட்டில். இது எங்க நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை தவளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான பூஞ்சை தொற்று பரவியிருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா வழக்கமா நோய் வந்தா நம்மளாம் டயர்டாகி படுத்துறோம் இல்லையா, ஆனா இந்த வைரஸ் தாக்கின தவளைகள் வழக்கத்தை விட 25% வந்து அதிக தூரத்துக்கு தாவி தாவி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்களாம்.

அதாவது நோய் வந்து தவளைகளுக்கு இப்படி வந்து எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருக்கே, இதை வந்து நம்ம தொற்றுன்னு சொல்றதா, இல்லை இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஊற்றுன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளையே குழப்பியிருக்கிறாங்க இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை தவளைகள். சரி வாங்க, அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். அடுத்ததான் நேயர்களோட மின்னஞ்சல்கள் இருக்குது. தஞ்சாவூர் லக்ஷ்மியோட மின்னஞ்சல் தான் நேற்றைய நிகழ்ச்சிக்காக அறிவிப்பாளர்களுக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு, நேற்று மாலை 5 மணிக்கு பொன் மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களாக கவிதை அரங்கேறும் நேரம் வைகை நதியோரம் பாடல்கள் சூப்பர், 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்கள் இனிமையோ இனிமை, நான் கேட்ட பாடலையும் வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் லக்ஷ்மி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களை, நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை நீங்களும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி, நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி ஏர் ட்ரிச்சி @gmail.com. நன்றி நேர்களே.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீது இன்று நடைபெற்ற விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நீட் தேர்வை நடத்துவதற்கு செலவிடப்படும் தொகை நாட்டின் ஒட்டுமொத்த கல்விக்கான பட்ஜெட்டை விட அதிகம் என்று குற்றம் சாட்டினார். இவ்விவகாரத்தில் மாணக்கரின் உணர்வுகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிக்க வேண்டும் எனவும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிற்கு எதிராக திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு, ராகுல்காந்தி தமது கருத்திற்காக அவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதா குறித்து மட்டுமே விவாதிக்குமாறும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கத்திப்பாராவில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பால பணிகளை தற்போது ஆய்வு செய்கிறார். முன்னதாக நந்தனத்தில் மெட்ரோ ரயில் தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீரணம்பாளையம் ஊராட்சியில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் மூலம் 7 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 92 வீடுகளை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னையில் அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்க பொறுப்பாளர்களுடன் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு, பெண் குழந்தை பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகம் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தன்னார்வ அமைப்புடன் கல்லூரி மாணவர் கலந்து கொண்டு வனத்தை காப்போம், புலிகளை காப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றனர். சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் HS பிரணாய், கிரண் ஜார்ஜ், தருண் மனேபள்ளி முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை இனி கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி.
2: தட்ஸ் ரைட்.
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: வணக்கம் நேயர்களே. வணக்கம்
1: சபினா. வணக்கம்.
0: அருமையான மாலை நேர தொடக்கம். நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள், வாழ்த்துகள். வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி வழக்கம் போலவே புதன்கிழமை நேயர்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்கும்.
1: எனக்கு
0: பயந்துட்டீங்களா? இல்ல இல்ல, வழக்கம் போலவே அஞ்சுக்குள்ள.

0: ஒன்று, ஐந்து விதமான கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. நேயர்கள் விளையாடுவதற்கு, அவர்கள் மகிழ்ச்சியோடு விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் தான் கேள்விகள் இருக்கின்றன. நேயர்கள் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போலவே பங்கேற்கலாம். அதற்கு தொலைபேசி எண்கள்
1: 4431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு 246-102-1.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர்.

0: லட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: வந்தாச்சு வந்தாச்சு.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
9: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
8: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
9: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: நாலு மணி 12 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் புதன் சிறப்பாக 5:1. இதுக்குள்ள நேயர்களை எதை கேட்க போறாங்க, என்ன நம்பர் சொல்ல போறாங்கன்னு தெரியல. நம்ம களத்துல குதிக்கக்கூடிய முதல் வீரர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்தலாமா?
13: பார்க்கலாமே.
12: ஹலோ, வணக்கம்.
14: இனிய மாலை வணக்கம்மா.
12: மாலை வணக்கம்.
14: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன்மா. சுரேஷ் சார் நல்லா இருக்கீங்களா?
13: நல்லா இருக்கேன் தேவேந்திரன் ஐயா. நீங்க நல்லா
14: இருக்கேன்
13: சார். நல்லா இருக்கு. எப்படி தொழில் நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
14: போயிட்டு இருக்கு சார.
13: அருமை அருமை. என்ன
14: கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
13: இன்றைய பொழுது எப்படி கடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு?
14: எனக்கு வந்து நம்பர் கூட சொல்லியாட்டுங்களா?
13: இன்றைய நாள் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டேன், மறந்துட்டீங்களா?
14: இன்றைய நாள் நல்லா அருமையா போயிட்டு இருக்குது சார்.
13: உங்களோட பேச்சின் உற்சாகத்திலேயே தெரியுது நல்லா போயிட்டு இருக்குதுன்னு. 5:1 அப்படின்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு அந்த 5 எது வேணும்?
14: எனக்கு 3 கொடுங்க. மேட்ச்
13: 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயலாக் நாங்க சொல்லுவோம், பாட்டு நீங்க பாடணும். ஒரு சில பாடல்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு படத்தை, ஒரு பாட்டோட வர டயலாக் நான்
12: சொல்லுவேன்.
13: என்ன பாட்டுன்றது சொன்னா பாடினா பாவம், நேயர்கள் பாவம். நமக்கு
12: சொன்னா
13: மட்டும் போதும்,
12: நோட் பண்ணிக்கோங்க. சொன்னா மட்டும் போதும்.
13: சொல்லட்டுமா? உங்க அம்மா என்ன விலை கொடுத்து வாங்கணும்னு நினைச்சா நான் யாருக்கும் அடிமை இல்ல. இது பாட்டுக்கு இடையில வரக்கூடிய பயந்துராதீங்க. என்னடா இவன் எடுத்தோன்னு இப்படி சொல்றானே அப்படின்னு.
12: ஐயா கேட்டாரா கேக்கலையானே தெரியலையே. தேவேந்திரன் ஐயா
13: காத்தோட இருக்காரு, ஒரு பக்கம்
12: காற்றலைகள்ல இருக்காரு.
13: ஹாரன் சத்தம் வேற. லைன்ல இருக்கீங்களா? காற்றில் வந்தவர், காற்றலைகளில் வந்தவர் காணாமல் போய்விட்டார்.
12: ஆமா, என்ன காரணமா இருக்கும்? வசனத்தை கேட்டிருப்பாரா இல்ல கேட்காமலே போயிருப்பாரா? அதுதான் எனக்கு ஒரு டவுட்.
13: சத்தம் வந்தது, காத்து சத்தம் வந்ததுனால வேற ஏதோ ஒரு இடையூறு போல இருக்கு அவருக்கு.
12: சரி, இனிப்பு
13: அடுத்த நேயர் வந்திருக்கிறாங்க, சந்திக்கலாமே. யாருன்னு? வணக்கம்
15: ஐயா. வணக்கம்
13: ஐயா. வணக்கம். யாருங்கய்யா?
15: சமயபுரம் சர்வேஸ்வரி.
13: சர்வேஸ்வரி.
15: ஆமாங்க ஐயா.
13: நலமா இருக்கீங்களாமா?
15: நலமா இருக்கேன்.
13: சாப்பிட்டாச்சா?
15: சாப்பிட்டாச்சு.
13: சரி, இன்னைக்கு 5:1, 5:1 அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆமா, உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும்?
15: என்ன நம்பர் இருக்கு?
13: 5 இருக்கு.
12: 5:1, 1, 2, 3, 4, 5.
13: 5 தான் இருக்குது, அதுக்கு மேல இல்லம்மா. அதுக்கு மேல கேட்றாதீங்க. ஆமா ஆமா.
15: சரி, 3.

0: டயலாக் நாங்க சொல்லுவோம், பாட்டு நீங்க சொல்லணும், அதுதான் சரியா? ஒருத்தர் பாடல்ல இருக்கக்கூடிய டயலாக், இடையில டயலாக் வரும், சில என்ன பாடல்கள்ல முதல்ல தொடக்கத்துல வரும், அது மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு, அதை நான் சொல்லுவேன். ஆனா அது
1: என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகேயா?
0: பாடிர வேண்டாம். சொல்லட்டுமா? ஆத்த விட்டே போயிட்டானா, கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சு, ஆத்த விட்டு பறந்து போயிடுச்சு. படம் என்னன்னு
1: முடிந்து போய்விட்டது.
0: படம் என்னன்னு சொல்லிடுதா? வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி.
1: நன்றிங்கம்மா இணைப்புல வந்ததுக்கு. இரண்டாவதா நேயர் வந்து முதல்ல கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னா, அந்த வசனத்தையே சொல்லிடலாம், ரெண்டு மூணு நேயர்கள்ட்ட கேட்டு அப்படியே ஓட்டிடலான்னு பாத்துருக்கீங்க.
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல, இதெல்லாம் அவங்க சர்வேஸ்வரி அம்மாவுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் அத்துப்படி நினைக்கிறேன், அதனாலதான் டக்குன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல அப்புறம் என்ன சொன்ன ஷாக்கா, இல்ல சொல்லாம இருப்பாங்கன்னு நினைச்ச ஷாக்கான்னு தெரியல, உங்க முகத்துல ஒரு ஷாக் தெரியுதே, அதான் கேட்டேன் என்னன்னு.
0: டக்குன்னு சொல்லிட்டாங்களே, வேற ஒண்ணு.

0: சித்திரை விழா சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். APN Silks and Readymades, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வளங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் 5-க்குள் 1, அந்த வகையிலே நேயர்கள் உற்சாகமாக விளையாட தொடங்கிவிட்டார்கள். அடுத்த நேர் ஒருவர் இணைப்பில் காத்திருக்கார். வீரர் ஆக்கிட்டீங்க அவர்.
0: விளையாட்டு மைதானத்தில் இறங்கிட்டா வீரர் தான்.
1: வீரர் தான். களத்தில் இருக்கும் வீரர் யார்?
0: வீராங்கனை மாதிரி இருக்கே.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
1: வசந்தி அம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம்மா. எப்படி இருக்கு புதுக்கோட்டை?
2: நீங்க
1: பஞ்ச் டயலாக் பேசணும். இப்ப
2: வாழ்க்கையிலே
0: நிறைய வடிவேலு டயலாக் வந்து நம்ம பயன்படுத்திதான் காணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஞாபகப்படுத்துங்க, கிடைக்கும் உங்களுக்கு.
1: என்ன இது, சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது நீங்க பேசுறது. மேற்கொண்டு சொல்லுங்க. சில பேர்ல
2: வீட்டுல திருப்பி சொல்றேன்.
1: என்னையவே சொல்ல வச்சுக்கிறீங்க.
0: வின்னர் படத்துல இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வர மாட்டோம், விளையாடணும்.
2: ஆமா, அது ஒண்ணு இருக்கு. மூணாச்சு.

0: ஏங்க, நாங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சொன்னா நீங்க அப்படியே டயலாகாவே பயன்படுத்திக்கிறீங்க.
1: அது கரெக்ட் தான் நீங்க சொன்னது,
0: கரெக்டா? ஏங்க எனக்கு ஒரு டவுட்,
2: எங்களை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே?
0: நாலு
1: எங்களை வச்சு காமெடி கிமெடி ஒண்ணும் பண்ணலையே நீங்க.
2: போங்க இதுக்கு மேல, அதுக்கெல்லாம் நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க.
0: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணலனா இப்படிதான்
2: இப்படித்தான்
0: திரும்பி நம்மளுக்கே வரும். அதனால இப்ப ஒரு பாட்டை கேளுவோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் & கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் & கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா

0: வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
0: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தமிழகத்தின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். AK தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: வந்தாச்சு.

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம் தான்.

0: நேரம் 4:34, 23 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். இன்று 5:01. அந்த வகையிலே அடுத்து விளையாட வந்திருக்கக்கூடிய நேயர்
1: விளையாட வந்திருக்காருன்னு நீங்க தவறா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: பேச வந்திருக்கிறாருன்னு சொல்லிடணுமா?
1: இல்ல இல்ல, அவர் பேச வராத நேயர், அதனால சொல்றேன். சரி, அடுத்ததா ஒரு நேயர்
0: வந்தார் சென்றார். அடுத்து இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர்,
1: எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, என்ன சொல்லி அந்த எண்ணுக்குள்ள என்னன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போயிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமலே போயிட்டாரு. அதுதான்
0: அவருக்கு பழுது அவர்கிட்ட இல்ல, பழுது அனைமா அலைபேசியில் இருந்திருக்கும்.
1: நம்பி வாழ்வோம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் குளமாணிக்கம் மஞ்சுளா டெய்லர் பேசுறேன் சார்.
0: மஞ்சுளா டெய்லர்.
2: ஆமாங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க சார்.
0: எப்படி போயிட்டு இருக்குது இன்றைய பொழுது உங்களுக்கு?
2: நல்லாவே போயிட்டு இருக்கு சார்.
0: நல்லாவே போய்கிட்டு இருக்கணும் போது அந்த வார்த்தையில வரக்கூடிய அந்த துணி இருக்கு பாத்தீங்களா, அதுவே பாதியை சொல்லிட்டு போயிடுது சில நேரங்கள்ல.
1: எனக்கும் குழப்பமா இருந்துச்சு, வார்த்தையில

0: புன்னகை இருக்கு, ஆனா அந்த சொல்லுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ல
1: அந்த
0: இல்லையே.
1: ராகம் வந்து சோக ராகம் ஆயிடுச்சு. சரி,
0: ஆமாங்க சார்.
1: ஐந்திற்குள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்?
0: ஐந்து
1: ஐந்து.
0: ஐந்து ஐந்து
1: ஆஹா, அது சபினாவின் சொந்த தயாரிப்பு. சரி
0: இல்ல இல்ல,
1: சரிங்களா?
0: கற்பனையான படைப்பு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஐந்துக்குள்ள என்னன்னா விளையாட்டுத்தனமான கேள்விகள் இருக்கும்.
1: வேடிக்கை
0: சரிங்களா,
1: வினாக்கள்.
0: வேடிக்கை வினாக்கள். அதுல வந்து சிரிப்பு வரக்கூடிய பதில நீங்க சொல்லணும், ரொம்ப சிந்திக்க வேண்டியது இல்ல, டக்குன்னு உங்க மனசுல என்ன ஆன்சர் வருதோ அதை
1: வழக்கமா நம்ம
0: சொல்லிடலாம்.
1: வீட்டில் சொல்ற மாதிரி தான். சரிங்களா? பள்ளிக்கூடத்தில் சொல்ற மாதிரி வேண்டாம், வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல கேட்டோன்னே. அந்த மாதிரி பதில் அது.
0: சரிங்க சார். பஸ் இருக்குங்களா, பஸ் ஆமாங்க. அதை வந்து எவ்வளவு துரத்தினாலும் நம்மளால பிடிக்க முடியல, ஏன்? பேருந்து இருக்குல்ல, பஸ், நம்ம பயணம் செய்யறோம்ல பஸ், அது போய்கிட்டு இருக்கு, அதை துரத்தணும் நம்ம நினைச்சு எவ்வளவு வேகமா ஓடுனாலும் பிடிக்க முடியல, ஏன்?
1: நானும் ரொம்ப நேரமா யோசிக்கிறேங்க, ஒன்றும் புலப்படல. அதுதான் சொல்ல வந்தேன்.
0: இல்லைன்னா வேற ஏதாவது கேள்வி பார்க்கலாமா?
1: இப்படி இப்படி எல்லாம்
0: கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குது?
1: அதை கடல்கிட்ட தான் கேட்கணும்.
2: நம்ம குடிச்சிருவோம்ல, அதனால உப்பா இருக்கு.
0: மனிதர்கள் பயன்படுத்த, ஓ நல்லா இருந்தா நீங்க கடல்னு ஒரு பகுதி இருக்க விட மாட்டீங்க அப்படின்றீங்களா? பரவாயில்ல, சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நான் வச்சிருக்க ஆன்சரை விட இதுவும் நல்லாதான் இருக்கு. என்னம்மா, உங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல இப்படி ஒரு பதில சொல்லிட்டு.
2: நீங்க சொல்லவும் திரும்ப சொல்லவும் எனக்கு சிரிப்பு தாங்கலாம்.
0: பரவாயில்ல, விளையாட்டுத்தனமான கேள்விக்கு ரொம்ப விளையாட்டா சிரிக்க
1: வேண்டிய ஒரு பதில் தான் நம்ம எதிர்பார்த்தது. அதான்
0: நன்றிம்மா இன்னைக்குள்ள வந்ததுக்கு.
2: நன்றிங்க சார், நன்றி சார்.
0: இணைப்புல இருக்கக்கூடிய அடுத்த நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தலாமா? ஹலோ, வணக்கம். ஏற்கனவே விட்டு போன நிறைய எண்களுக்குள்ள நான் விளையாட்டுகள்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, சிதறி சிதறி கிடக்குது. ஹலோ வணக்கம்
3: மேடம். திருச்சி மாவட்டம் மணப்பரோட்டம் அணியாப்பூர் மனம் போன் கிடையாச்சு மேடம்.
0: நீங்க தான் அந்த இணைப்புல இருந்து தவறி போன.
1: நான் சரியா தாங்க சொன்னேன், பழுது அவர்கிட்ட இல்ல போன்ல அப்படின்னு.
0: பரவாயில்ல,
1: இணைப்புல இருக்கீங்களா?
3: இருக்கு சார்,
1: அப்பப்ப இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, காணாம போயிடுற மாதிரியா இருக்குது. சரி,
3: காத்து நிறைய அடிக்கு சார், கேட்க மாட்டேங்குது.
1: உங்க பகுதியில மட்டும் இல்ல, எல்லா பகுதியிலயுமே அனல் காற்று தான் அடிக்குது.
3: இல்ல சார், காற்று நல்லா இருக்கு சார்,
1: நல்ல தென்றல் காற்று.
0: பரவாயில்லையே.
1: சரி, ஏதோ சாயந்தர நேரம் தென்றல் அப்படின்னும் போதே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எத்தனை நம்பர் வேணும் உங்களுக்கு?
3: அணியாப்பூர் சார்.
1: ஆ, தெரியும் தெரியும் தெரியும். எத்தனை நம்பர் வேணும் உங்களுக்கு? நாங்க ஒரு புதிர் போடுவோம், நாங்களே புதிர் தானே, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்.
0: கேக்குற கேள்வி எல்லாமே புதிர்.
1: சரியா, நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு புதன்கிழமையும் இல்ல வியாழக்கிழமையும் இல்ல. நாளைக்கு புதன்கிழமையும் இல்ல வியாழக்கிழமையும் இல்ல. நேத்து வெள்ளிக்கிழமையும் இல்ல சனிக்கிழமையும் இல்ல. இன்னைக்கு செவ்வாய் இல்ல வியாழன் இல்ல திங்கக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல. அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை?
0: கிழமையே இல்ல,
1: நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். என்ன கிழமை? எப்படி சார்?
3: இன்னைக்கு புதன்கிழமை.
0: இன்னைக்கு புதன்கிழமை அஞ்சுக்குள்ள ஒண்ணுங்க, அதெல்லாம் தெரியுங்க.
1: நாளைக்கு புதனும் அல்ல வியாழனும் அல்ல.
3: சரி,
1: நேற்று வெள்ளியும் அல்ல சனியும் அல்ல. இன்றைக்கு செவ்வாய் கிடையாது, வியாழன் கிடையாது, திங்கட்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாது.
3: சனிக்கிழமை சார்.
1: சரியா சொல்லுங்க, முதல்ல புதன் நீங்க இப்ப சனிங்கிறீங்க, சரியா சொல்லுங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க
3: சார். சனிக்கிழமை தான்.
1: கன்ஃபார்மா?
3: கன்ஃபார்ம்.
1: கம்ப்யூட்டர் ஜி தப்பு, ஜி தப்புங்குது கம்ப்யூட்டர்.
0: கம்ப்யூட்டர் தப்புன்னு சொல்லி
1: உடனே பார்த்துட்டாங்க
0: ஐயா.
1: சரி,
0: இன்னைக்கு வந்து அருமையா முயற்சி எடுத்தீங்க.
3: சரிங்க சார்,
1: நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, வேற யாராவது இதுக்கு பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம்.
3: தேங்க்யூ சார்,
1: நன்றி நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1,000 தள்ளுபடி, பவுனுக்கு 8,000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெச்சிலும் DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெச்சிலும் இன்றைய நமது மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது.

0: சிஐஇடி என்சிஇஆர்டி பிரசன்ட்ஸ் இங்கிலீஷ் ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ்.
1: ஃப்ரெண்ட்ஸ், வி பிரசன்ட் டு யூ த சாங் இஃப் யூ ஆர் ஹாப்பி.

திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. இம்மசோதா தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம், குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் போன்ற கடுமையான தண்டனைகளை உள்ளடக்கியுள்ளது. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. தேசிய கீதத்திற்கு அளிக்கப்படும் அதே சட்டப்பூர்வமான பாதுகாப்பை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்குவதை இச்சட்ட திருத்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. இக்குற்றங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டவுடன் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு, போக்சோ வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிரடிப்படையை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அறிவுறுத்தி உள்ளது. கடலூர், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடியில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதி பதவியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள்

மாநிலம் முழுவதும் 6 புதிய சிறப்பு நீதிமன்றங்களை துவக்குவது குறித்து 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதால் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை ஆட்சித்தலைவரிடம் பயன்படுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில், திருநெல்வேலி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன தைபே ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் HS பிரணாய், கிரண் ஜார்ஜ், தருண் மனேபள்ளி முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரமாறுபணி 3:25 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் ஆரவாரம். மெதுவாக கிடைக்கும் வெற்றி நல்ல குணநலன்களை உருவாக்கும், ஆனால் மிக வேகமாக கிடைக்கும் வெற்றியானது அகந்தையை உருவாக்குமாம். அகந்தை இல்லாத வெற்றி, அதுவே ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆரவாரத்தின் அறிகுறி. பயன் தரும் தகவல்கள், செவியினிக்க பாடல்கள் என இந்த மாலை பொழுதினில் களிப்பேற்ற வருகிறது திருச்சி வானொலியின் ஆரவாரம்.

நேரமும் 6:09. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியுடன். புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள், ஏற்கனவே தொழில் செய்து வரும் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர், புதுமையான தொழில் முயற்சிகளில் ஈடுபட விரும்பும் இளைஞர்கள், பெண் தொழில் முனைவோர், மாணவர்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய சந்தை வாய்ப்புகளை எதிர்நோக்கும் அனைவருக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பாக நாளை மறுநாள் July 31 மற்றும் August 1 ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி NIT வளாகத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான MSA நிறுவனங்களுக்கான அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் தொழில் வர்த்தக கண்காட்சி 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்களுக்கு 94-381-75051 அல்லது 98-420-35-441 2 வாட்ஸ்அப் எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.

0: நம்ம உடலுக்கு ஏத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.
1: உடல் பருமன் என்பது ஓவர் ஈட்டிங், ஓவர் நியூட்ரிஷன் தான். எவ்வளவு தேவையோ, இப்ப வந்து ஒரு 1500 to 1800 கலோரி போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டுக்கு. அப்ப அது எவ்வளவுன்னா ஒரு கப்பு சோறுலேயே போதும். அரை பிளேட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றீங்க, அந்த அளவுக்கு ஒரு சாதம் சாப்பிட்டாலே ஒரு நாள் கோட்டாவே நீங்க சம்பாரிச்சிட்டீங்க. அப்ப அதோடைய விளைவு நீங்க காஸ் அண்ட் எஃபெக்ட், காரியம் என்ன காரணம் என்ன, ரெண்டுக்கு அங்க பொருத்தி பார்க்கணும். அப்ப எதை செய்ததுனால் இது வருகிறது? அதிகமாக திங்கிறோம். ஏன் சார் அதிகமா திங்கிறோம்? ஓவரா ப்ராசஸ் பண்ணிட்டோம். கைகுத்தல் அரிசியில சாப்பிடுங்க, அளவு குறையும். கறிகாய்களை தோலோட போட்டு சமைங்க. எந்தெந்த காயை தோலோட போட்டு சாப்பிடலாமோ அப்படிதான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்ப எல்லாத்தையும் தோலை சீவி சுத்தம் பண்ணி அப்படியே சதைப்பற்ற போட்டு தோலை மாட்டுக்கு போட்டு மாடு திமிராலேயே இவன் நம்ம வீக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த அரிசியெல்லாம் தீட்டு சிறுதானியத்தை தீட்டு அந்த தவிடெல்லாம் மாட்டுக்கு போட்டு மாடு பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல இந்த தவிடை ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு விற்கிறான், அதுல ஒரு அரை ஸ்பூன் கலக்கி இவன் குடிச்சிட்டு இருக்கான். இது அறிவுடமே நான் சொல்றது, தவிடுடன் தானே அது படைக்கப்பட்டுச்சு. நிறைய விஷயங்களை பாக்குறப்ப ஒபிஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் அதிகம் உண்ணுதல் ஒண்ணு, உடல் அசைவு இல்ல, செடேட்டரி லைஃப். அப்ப உடல் அசைவு வேணும், தேவைக்கு உணவு வேண்டும். அதே போல இயற்கையில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஆற்றல் இருந்து பிரபஞ்ச அந்த மண் ஆற்றல் இருந்து எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கணும். உணவுனாலே தட்டுல போட்டு பிசையறதுன்னு நினைக்கவே வேணாம். உணவு முறைகளே இருக்கே, நான் வெஜிடேரியன் இருக்கு அசைவ உணவு, லேக்டோ வெஜிடேரியன் பால் உணவை சேர்த்த சைவ உணவு இருக்கு, பால் உணவை தவிர்த்த வெஜிடேரியன் இருக்கு, வீகான்ஸ்ங்கிறது அதுக்குள்ள ஃபைன் டியூன். அதுக்கு அடுத்தது ரா வெஜிடேரியன் இருக்கு, சமைக்காமலே சைவ உணவை சாப்பிடுறது. அதுக்கு அடுத்தது கனி உணவு ஃப்ரூட்டேரியன்ங்கிறோம். அதுக்கு அடுத்தது நட்ஸ் நட்டேரியன், அதுக்கப்புறம் வாட்டரேரியன் வெறும் திரவ உணவை சாப்பிடுறது, அல்டிமேட் தான் பிரீத்தேரியன் இந்த பிராணசக்தி. நீங்க எல்லாமே சாப்பிட்டா என்னவாங்க ஆகுது? ஆக்சிஜனா தானே ஆகுது, நேராகவே ஆக்சிஜனை எடுத்துக்கலாம். இதெல்லாம் தவிர்த்துட்டு அப்ப உயிர் வாழ முடியும் தானே? ஐசியூல எவ்வளவு பேர் பாக்குறீங்க, இந்த அடல்ட்ஹுட்னு சொல்லக்கூடிய இளமை பருவநிலைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ஆரோக்கியம் மிக நலிந்து இருக்கு. அதற்கு காரணம் என்னங்கறதெல்லாம் ரிசர்ச் பேப்பரே வந்துருச்சு. ஒரு குழந்தை உருவான அன்றிலிருந்து 1000 நாட்கள் அப்படின்னா 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வருஷம் அந்த பிள்ளைக்கு என்ன சாரம் அந்த தாயோட தொப்புள் கொடி மூலியமா கிடைச்சிச்சோ அதுதான் அதனுடைய வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தின் இது. அப்ப அந்த அம்மா என்ன சாப்பிட்டுச்சு அதை நீங்க பாக்கணும். அந்த அம்மா நூடுல்ஸ் சாப்பிடுது, அந்த அம்மா சிப்ஸ் சாப்பிடுது, அந்த அம்மா பப்ஸ் சாப்பிடுது. நமக்கு விழிப்படைய வேண்டும், நம் சமூகம் நலமாக வளமாக இருக்கணும், அவ்வளவுதான். நீ என்ன உண்டாயோ அதுவே உன் உடல் மனம் உள் சுரக்கும் அனைத்து நினைக்கிறாரு. அப்ப அங்க நம்ம குறைபாட வச்சுக்கிட்டு தைராய்டு சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நோயை தீர்க்கறதுக்கு ஒரு மருந்து சொல்ற நிகழ்வா நான் பாக்கல. நோயே வராமல் நோய்க்கு இடம் கொடையல், நம் சமூகத்தின் ஆலோசனை அவ்வை பிராட்டி நோய்க்கு இடம் கொடையல்னா. நோய் வந்தவொடனே தீர்த்துக்கிறதுக்கு வைத்தியன்ட்ட போன்னு சொல்லவே கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இதை எப்படி தீக்கலாம் அதை எப்படி தீக்கலாம், இதுக்கெல்லாம் யாரு காரணம், அதை கேட்கறது தான் இந்த நிகழ்வோடது. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சார், அப்ப நீ தான் சார் மாறணும். அப்ப அது என்ன மாறுறது, உணவு என்பது என்ன? நல்ல பசிக்கணும். பசி என்றாலே இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம். பசின்னா என்ன, சோறு திங்கிறதுக்கு பசி இல்ல. ஒரு பசி என்பது என்னன்னா, நம்ம உடம்பு வந்து 120 trillion செல்லால கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஒவ்வொரு செல்லுக்கும் எனக்கு இது வேணும்னு கேக்குது, தண்ணி வேணும்னு கேக்குது, புரோட்டீன் வேணும்னு கேக்குது, நார்ச்சத்து வேணுங்குது, விட்டமின்ஸ் வேணுங்குது, இப்படி ஒண்ணு ஒன்னா கேக்குது இல்ல. இது எல்லாம் கேக்குறதோடைய ஒருமித்த குரலுக்கு பேரு தான் பசி. ஆனா நம்ம என்ன பண்றோம், இட்லியை கொடுக்குறோம், பிரியாணியை கொடுக்குறோம், சோத்தை கொடுக்குறோம், படைய சாப்பிடுறோம். நீ கொடுத்தது பூரா மாவுச்சத்து, ஆனா மத்த சத்த பூரா தரல. அப்ப எப்படி அந்த ஆரோக்கியம் கிடைக்கும்? நான் இன்றிலிருந்து

0: ரசாயனத்தை போட்டு செய்த விவசாய பொருட்களை வாங்க மாட்டேன். இது நான் தான் சங்கல்பம் எடுக்கணும். அந்த தேடுதல் தேவை வந்துருச்சுன்னா இந்த உலகம் தானே மாறிவிடும்.
1: நம்ம உணவு உடல்ல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆற்றலை தர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உணவுகளை தேடி சாப்பிடணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.

நேரம் 6:25 47 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட தன்னார்வ பயிலும் மட்டம் பயிற்சி வகுப்புகள் நடத்திட சிறந்த பயிற்றுநர்களை தேர்வு செய்ய இருக்கிறது. அதர் பற்றியான அறிவிப்பு இது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரக்கூடிய தன்னார்வ பயிலும் மட்டத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி தரும் வகுப்புகளில் மாணவர்களுக்கு பயிற்சி தருவதற்கு பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். பயிற்றுநர்களுக்கு தேவைப்படும் தகுதிகள் என்று பார்த்தோமானால், போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துவதில் முன் அனுபவம் இருப்பவர்கள், தொடர்ந்து தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு தகுதி பெற்றவர்களாகவும் இருத்தல் வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கான பாடப்பிரிவுகளில் கல்வி தகுதி உடையோர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். விருப்பமுள்ள நபர்கள் 94 900 55 902 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தங்களது சுய விபரத்தினை பயோடேட்டா நாளை மறுநாள் 31ஆம் தேதிக்குள் அனுப்பி பதிவு செய்து கொள்ள வேண்டும். 94 900 55 902 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது சுய விபரத்தினை பயோடேட்டாவை அனுப்பி நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நேர்காணலுக்கு வரும் பயிற்றுநர்கள் தாங்கள் தயார் செய்த மாதிரி பாடக்குறிப்புகள், மாதிரி வினாக்கள் மற்றும் தொடர்புடைய பாடத்தின் பிபிடி ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். 5 முதல் 10 நிமிடம் வரை குழுமத்தால் தெரிவிக்கப்படக்கூடிய தொடர்புடைய பாடத்தில் ஏதேனும் ஒரு தலைப்பிலும் மற்றும் பயிற்றுநரின் விருப்ப பாட தலைப்பிலும் வகுப்பு நடத்திட வேண்டும். அது பற்றி கூடுதல் விவரங்களை பெற்றுக்கொள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நீங்கள் நேரிலோ அல்லது 0431-241-35-10 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு, ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஆரவாரம் நிகழ்ச்சியில் இனி விளம்பரத்தை தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2

0: வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 120,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
2: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்னைக்கு இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆவறது இல்லை. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு

0: தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கால்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம், இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வென்சி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார்.
1: அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடுடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சினை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட டிஃபிகல்ட்டியை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உதவி செய்யணும். அதுக்கு இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறுவிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மத்த தாலுக்காகலயும் 15-20 days.
1: அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடி 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில்

0: நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். ரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் ரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ரத்த தானம் வழங்கிய ரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கற்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத் திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே

0: வந்தேமாதரம் பாடலை இரண்டு சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன் தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்படவுள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவியச் சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவியச் சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய

அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் திபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி நான்காவது இடத்தையும் சுயாஷ் ஆறாவது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தெஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம், பண்ணை எல்லாம் பொன்கொழிக்க செய்திடு.
0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று விதை உற்பத்தி ஆலங்குடி பெருமாள் அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்கலாம். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.
1: கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம், கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் முதலில் இயற்கையோடு இணைவோம் விதை உற்பத்தி ஆலங்குடி பெருமாள் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: கூத்துரு வந்துருச்சு, இறங்க வேண்டியவங்க எல்லாம் இறங்குங்க, வேகமா இறங்குங்க.
3: ஏப்பா கண்டக்டர், ஒரு கைப்பிடிய இறக்க முடியாம இறக்கிட்டு இருக்கேன்ல.
2: இதுக்குதான் இந்த மூட்டையெல்லாம் ஏத்த மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். இந்தா.
3: அப்படி தூக்கி போடாதப்பா, எல்லாம் வித நெல்லு கொட்டிட போகுது.
2: இறங்கு இறங்கு, வேகமா இறங்கு.
3: கூறுகட்ட பையா, கூறுகட்ட பையா, சொல்ல சொல்ல கேட்காம எல்லா மூட்டையும் தூக்கி இப்படி ரோட்டு மேலேயே போட்டுட்டான். வண்டி வர வரைக்கும் இப்படியே நடு ரோட்டில் போட்டு வச்சிருக்க முடியும்? இதை எப்படி ஓரம் கட்டுறது? யாரையும் காணமே கண்ணு கட்டின தூர வரையும். அட, அங்கே வர்றது நம்ம ஜெயா மாதிரியே இருக்கு. ஜெயா ஜெயா, இங்கே வாயம்புல ஒரு கைப்பிடியன் இந்த மூட்டையை கொஞ்சம் ஓரம் கட்டிக்கலாம்.
4: எங்கக்கா போயிட்டு வர? என்ன மூட்டை இது?
3: வேளாண் அறிவியல் நிலையத்தில் போய்

0: தான் நெல் வாங்கிட்டு வரேன்.
1: சம்பாவுக்கு விதைக்கணும்ல.
2: எத்தனை ஏக்கர்ல நட போற? இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்க.
1: என்ன ஒரு 2-3 ஏக்கர் போடணும். ஏக்கருக்கு ஒரு 30 கிலோன்னு வச்சாலும் அப்படி இப்படின்னு வந்துரும்ல.
2: 2-3 ஏக்கருக்கு இவ்வளவா?
1: அப்புறம் தேவைப்படாதா என்ன? ஆமா, நீ விதை நெல் வாங்கிட்டியா?
2: நான் ஏன் விதை நெல் வாங்க போறேன்?
1: சம்பாவுக்கு எதுவும் போடலையா?
2: ஏன்ட்ட விதை நெல் எல்லாம் இருக்கு?
1: ஓ, முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துட்டியா?
2: அதெல்லாம் போன போகம் போட்டப்பவே எனக்கு தேவையான நெல்லை எடுத்து வச்சுக்கிட்டேன்.
1: எத்தனை கிலோ எடுத்து வச்ச?
2: என்ன, 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ எடுத்து வச்சேன்.
1: என்ன நக்கல் பண்றியா? 1/2 கிலோ வச்சு 1/4 ஏக்கர் கூட போட முடியாது.
2: முடியுங்கா. நம்ம பக்கத்து ஊரு ஆலங்குடி பெருமாளையா இருக்காருல, 40 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி தான் நெல் சாகுபடி பண்றாரு.
1: 1/2 கிலோ போட்டு எத்தனை மூட்டை விளைச்சல் எடுத்தாரு? என்ன, அவர் வீட்டுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டாரா?
2: 1/2 கிலோல 4 டன் வரைக்கும் மகசூல் எடுத்திருக்காரு. அதுக்காக பல விருதுகளையும் வாங்கி முன்னோடி விவசாயியா பல பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவரோட முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய விவசாயிகள் பயனடைஞ்சுகிட்டு இருக்காங்க.
1: அப்படியா? நீ சொல்றத கேக்கும்போது அவரோட சாகுபடி முறைய தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. என்னையே அவர்கிட்ட கூட்டிட்டு போறியா?
2: அதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? ரேடியோலயே கேக்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு ஆலங்குடி பெருமாள் ஐயாவுடைய ஒரு உரையாடல். ஆலங்குடி பெருமாள் ஐயாவை நம்ம விவசாயிகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து விவசாயிகள் வந்து 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் பயன்படுத்தி கொண்டு இருந்த காலத்துல ஐயா வந்து தன்னுடைய சுயமான முயற்சியில் விதை நெல் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவரே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி, நீ யோசிக்கவே முடியாதுங்க, 30 கிலோ விதை நெல்ன்றத 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ, 30 கிலோ எங்கே இருக்கு, 1/2 கிலோ எங்கே இருக்குங்க, 1/2 கிலோ விதை நெல் பயன்படுத்தி அதை வந்து நடவு செய்து மிகப்பெரிய மகசூல், மகசூலும் குறைவாக இருக்காதுங்க, மிகப்பெரிய மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னோடி விவசாயி ஆலங்குடி பெருமாள் ஐயா. ஐயாவுடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய விவசாயிகள் விதை நெல் பயன்பாட்டை குறைச்சி அதற்கு செலவை குறைச்சி பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆலங்குடி பெருமாள் ஐயாவை இன்று நமது நிலையத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வருக. வணக்கம் ஐயா.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: ஐயா வந்து இந்த 1/2 கிலோ விதை நெல் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நிறைய நம்ம திருச்சி வானொலி மூலமாகவும் காரைக்கால் வானொலி மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கீங்க. இன்றைக்கி அதனால் பல விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தம்பி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். நாம் வந்து விதை உற்பத்தியை பற்றி சொல்லித்தருவோம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. இந்த விதை உற்பத்தி என்ன, உங்களுடைய புதிய சிந்தனை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அதாவது ஐயா, விவசாயிகள்லாம் ஏற்கனவே வந்து தங்களுக்கு தேவையான விதையை தாங்களே சேகரித்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லா விவசாயிகளுமே கடையில் தான் விதையை வாங்குகிறாங்க, வேளாண் துறையில் தான் விதையை வாங்குகிறாங்க. ஒரு விவசாயியோட விதையை சேகரித்தே வைக்கல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பழைய முறைப்படி நமக்கு தேவையான விதையை நாமளே சேகரித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தான் நம்ம சொல்ல போகிறேன்.
3: நம்மால் வரையும் விதையே பேராயுதம்னு சொல்லிட்டு போயிருக்கேன்.
4: ஆமாங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளையும் நானும் ஏற்கனவே பல கூட்டங்களில் பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில விவசாயிகள் கடைப்பிடிக்கிறாங்க. அனைத்து விவசாயிகளும் கடைப்பிடிச்சாக்க அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து விதையை கடையில் வாங்குறதும் வேளாண் துறையில் வாங்குறதும் வந்து இவங்க காசு போகிறதோடு இல்லை, அந்த விதை நெல் வந்து அவங்க வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய விதையை தான் திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. நம்ம நெல்லை வந்து 25 ரூபாய்க்கு விற்கிறோம், அதே நெல்லை வாங்கிட்டு போய் வியாபாரிகள் அதை சுத்தம் பண்ணி ப்ராசிங் பண்ணி ஒரு புதுசாக்கில் போட்டு அதை 50 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை விவசாயி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா விவரமாக புரிஞ்சிக்கணும். நம்மளோட நெல் எடுத்துகிட்டு போய் தான் திரும்பி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அதே விதையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறையா காசு மிச்சம். அதோட இல்லை, தரமான விதையை நாமளே தயார் பண்ணிக்கலாம். எல்லாம் தரமான விதை தரமானதான் சொல்கிறாங்க, அது எப்படி தயார் பண்ணது யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதை நான் இப்போ சொல்லி தரேன். அதாவது தரமான விதையை நம்ம எப்படி உற்பத்தி நாமே தயார் பண்ணால் தான் தரமான விதையாக இருக்க முடியும். நம்ம என்ன ரகம் நட போகிறோங்கிறத முன்கூட்டியே யோசிச்சுக்கிறோம். இப்போ அடுத்த வருஷம் CR 1000 நட போகிறோமா, இல்லை மாப்பிள்ள சம்பா நட போகிறோமா, இல்லை ADT 57 மற்ற கோ 51 எந்த ரகம் நட போகிறோமோ அந்த ரகத்தை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு,
3: பாரம்பரிய நெல் ரகமாக இருந்தாலும்
4: பாரம்பரியம் இருந்தாலும் பரவாயில்ல, இயற்கை விவசாயம் பண்ணவங்களும் சரி தான், ரசாயனம் பயன்படுத்துகிற விவசாயம் தான் சரி தான், விதை உற்பத்தி மட்டும் கவனமாக தெரிஞ்சுக்கிங்க. ஒரே ஒரு நெல் கதிர் போதும், குறிப்பாக பாரம்பரிய மாப்பிள்ள சம்பாவோ இல்லை CR 1000 அடுத்த 57 ஒரு ரகம் நம்ம சாகுபடி பண்ண போகிறோம்னா அடுத்தவங்க சாகுபடி பண்ணியிருக்கிற வயலில் போய் அந்த ரகம் தானே நல்லா பார்த்து கவனித்து நல்லா தரமான கதிராக ஒரு கதிர் பூச்சி நோய் தாக்காத ஒரு கதிராக எடுத்துட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா கையால் கசக்கி அந்த பதர்லாம் எடுத்துட்டு, அதில் குறிப்பாக சில ரகத்தில் வந்து ஒரு கதிர்க்கு 200 நெல்லேருந்து 500 நெல் வரைக்கும் இருக்கும். ரகத்துக்கு தகுந்தாப்புல நம்ம எந்த ரகத்தை தேர்வு செய்கிறோமோ அந்த நெல்லை கசக்கி ஒரு 200 நெல் தெருப்பான நெல்லாக எடுத்துக்க வேண்டியது, முழுப்பான நெல்லாக. அதில் அரைப்பதிர் காப்பதிர்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு 200 நெல்லை மட்டும் நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வயலில் ஒரு மூலையில் நிழல் தாக்காத இடத்துல கொஞ்சமாக ஒரு 1 செண்டில் கொஞ்சம் நாட்டு

வரும், இல்லை கொஞ்சம் தழை உரத்தை போட்டு மிதித்து அதை நல்லா ரெடி பண்ணி இயற்கை உரத்தை நிறையா போட்டு அதை மட்டம் பண்ணி அதில் கொண்டு போய் ஒரு செண்டில் அந்த தழை உரம்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு சதுர மீட்டரில் ரெண்டு சதுர மீட்டர்லேயும் இந்த 200 விதையை பரவலாக தூவணும். ஒரு 5 சென்டிமீட்டர் இடையில ஒரு ஒரு விதையாக கூட போடலாம். போட்டிங்கனாக்கா 200 நெல்லும் முளைச்சிடும். நம்ம கையால் இருக்கிறதுனால முளைப்பு தரம் குறையிறது வாய்ப்பே இல்லை. அப்படியே 1-2 டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வந்து 160 நாற்று தான் தேவை. நம்ம 200 நெல்லை போடுறோம், ஒரு செண்டில் நடுறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 4 நாற்று நட்டோம்னாக்கா ஒரு செண்டுக்கு 40 சதுர மீட்டர், அப்போ நன்னாங்க 16, 160 நெல்மணிகள் தான் தேவை. நம்ம 200 நெல்லை விதைச்சிருக்கோம், ஒரு 10-15 டேமேஜ் ஆன கூட நல்ல தரமான நாற்றை எடுத்து கிளை உள்ள நாற்றை எடுத்து 160 நாற்றை மட்டும் ஒரு செண்டில் நடுறோம். ஒரு சதுர மீட்டருக்கு 4 நாற்று வச்சு நட்டோம்னா ஒரு செண்டிலையும் ஒரு சதுர மீட்டருக்கு குறைச்சலாக அரை கிலோ கிடைச்சா கூட நம்மளுக்கு

0: ஒரு சென்ட்லேயும் ஒரு சதுர மீட்டருக்கு குறைச்சலாக அரை கிலோ கிடைச்சா கூட நம்மளுக்கு 20 கிலோ விதை கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சா 30 கிலோவோட கிடைக்கும். அப்போ 30 கிலோ கிடைச்சின்னா 1 ஏக்கருக்கு இயந்திர நடவுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ ஒற்றை நாட்டு நெல் சாகுபடியில், அதாவது என்னுடைய சாகுபடி முறையில் சாகுபடி பண்ணுற விவசாயிங்க ஒரு கதிரிலேருந்து குறைச்சலாக 10 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கருக்கு தேவையான விதையை எடுத்துடலாம். ஏன்னா இந்த 200 நெல்லுக்கு மட்டும் நான் கணக்கு சொல்கிறேன். இந்த 200 நெல்ல நம்ம வந்து 20 கிலோ 25 கிலோ 30 கிலோ எடுக்கணும்னு வச்சுங்க, 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ பயன்படுத்தக்குள்ள ஒரு 50 ஏக்கருக்கு தேவையான விதையை எடுத்துட முடியும். ஒற்றை நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரே கதிரிலேருந்து 50 ஏக்கருக்கு தேவையான விதையை உற்பத்தி பண்ண முடியும், அது தரமான விதையாக எடுத்துட முடியும். இதில் எந்த கலப்பும் இருக்காது, 100% முளைப்பு தான் இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க, ஒவ்வொரு விவசாயியும் இதை கடைப்பிடிக்கணும். நம்ம எவ்வளவோ உழைக்கிறோம், நம்ம சொந்தமாக உழைச்சலாம், இதுக்கு கூலி ஆள் தேவையில்லை. வயலுக்கு போகிறோம், சும்மா 1 சென்ட் கொஞ்சோண்டு ஒரு கட்டு தலையில் வெட்டி போடுறோம், மிதிக்கிறோம், இல்லை ஒரு கூட சாணியை கொண்டு கொட்டுறோம். அந்த 1 சென்ட்டில் நாமளே கொஞ்சம் 200 நெல் தானே, ஒரு 5 நிமிஷத்தில் விதைச்சிடலாம். திரும்ப அதை எடுத்து நடக்குள்ள 15 நாள் எடுத்துக்கொள்ள ஒரு மணி நேரத்தில் 160 நாற்று நட்டுடலாம் 1 சென்ட்டில். அதுலேருந்து வர்றக்கூடிய கிளைகள், அந்த தூறுகள், அந்த கதிர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகக்குள்ள பார்க்க பார்க்க உங்களே தூண்டும், இந்தமாரி ஏன் நம்ம வயப்போடாக நடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே ஒரு உற்சாகம் வந்துடும். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் வயல் பூரா இதே மெத்தடில் நீங்கள் நட்டுடலாம். நீங்கள் 7 மோஷன்லேயும் 1 ஏக்கர் போய் 50 சென்டிமீட்டர் நட வேண்டாம். இந்த ஒரு கதிரிலேருந்து 50 சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று வச்சு நட்டிங்கன்னா உங்களுக்கு தரமான விதை கிடச்சிடுது. 1 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கருக்கு தேவையான விதையை ஒரு கதிரிலேருந்து எடுக்க முடியும். இதை நீங்கள் வந்து 100 ஏக்கருக்கு போக வேண்டாம், ஒரு கதிரிலேருந்து 1 ஏக்கருக்கு விதையெடுங்க, ஒரு கதிரிலேருந்து 10 ஏக்கர் தேவையான விதையெடுங்க. இப்படி படிப்படியாக நீங்களே வந்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கருக்கு தேவையான விதையை ஒரு கதிரிலேருந்து எடுக்க முடியும். இதை நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள், விளையாட்டாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு விவசாயியும் இதை எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது தொழில்நுட்ப கோளாறாக இருந்தால் என் தொலைபேசியை தொடர்பு கொண்டு என்னை கேளுங்கள். அதே மாதிரி உங்கள் கிராமத்தில் ஒரு 100 விவசாயி சேர்ந்துக்கிட்டு என்னை கூப்பிடுங்க, எந்த ஊராக இருந்தாலும் நான் வரேன், வந்து இந்த தொழில்நுட்பத்தை உங்களுக்கு நேரடியாக செயல் விளக்கமாக செஞ்சு காமிக்கிறேன். ஊருக்கு போய் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் பல ஊரில் என்னை அழைச்சி நேரடியாக அந்த செயல் விளக்கமாக செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஊர்களுக்கு போயிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளி மாநிலம் ஆந்திராவில் பெங்களூரில் அங்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்பயும் அங்கேயும் ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பம்னு சொல்லி பேர் வச்சு விதையோட அளவை குறைச்சி ஒற்றை நாட்டு முறையில் சாப்பிடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் பேரே வச்சுட்டாங்க, ஆலங்குடி பெருமாள் நெல் சாப்பிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க விஜயவாடாவில்.
1: இன்றைக்கும் நிறைய விவசாயிகளை சந்திக்கும் போது முன்னோடி விவசாயிகளே வந்து நான் ஆலங்குடி பெருமாள் ஐயா முறையில் தான் நான் வந்து விதை நெல்லை குறைச்சி தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 1 சென்ட்டில் பண்ணிவிட்டு ஒரு பருவம் காத்திருந்து அடுத்த பருவத்துக்கு தான் நம்ம விதை நெல்லை.
0: ஆமாங்க, இப்போ வந்து ஒரு பருவத்தில் உடனே எடுக்க முடியாது. ஒரு கதிரை கொண்டு வந்து கொஞ்சம் காய வச்சு குறைந்த 1 மாதம் இருக்கணும், இல்லை 6 மாதம் கூட இருக்கலாம் பரவாயில்ல. ஏன்னா அடுத்த வருஷம் தான் நடப்போகிறோம். இப்பயே ஒரு கிள்ளி கொண்டு காய வச்சு வச்சுக்கிறோம், அதுலேருந்து விதை எடுத்து வச்சுக்கிறோம், 1 மாதம் 2 மாதம் கழிச்சு விதைக்கிறோம். அந்த பருவத்துக்கு தான் தான் எடுத்துக்கிறோம். இப்போ CR 1050 இப்போ நடப்போனோம்னாக்கா ஏற்கனவே நட்டுருப்பாங்க, போன வருஷம் எடுத்துருக்கணும், இப்போதைக்கு இந்த வருஷம் நடுறாங்களா, அடுத்த வருஷத்துக்கு தேவையான இந்த வருஷமே நீங்கள் விதை எடுத்துருங்க. இப்போ குறுவையில் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த வயதுடைய ஆடுதர் 57 ஆடுதர் 36 46 நட்டுருக்காங்கல்ல, இப்போ குறுவையில் நிறைய பேர் நட்டுருப்பாங்க. அவங்க வயலில் போய் ஒரு விதையை தேர்வு செஞ்சு ஒரு கதிர் எடுத்துடுவாங்க. குறிப்பாக ஆடுதர் 57 இருக்குது பாருங்கள், அது வந்து கால் கிலோ நடத்துக்கு சிறந்த ரகம். நான் ஏற்கனவே ஆடுதர 47 நட்டு சாதனை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆடுதர
1: எவ்வளோ சாதனை பண்ணீங்கய்யா?
0: அப்போ வந்து கால் கிலோ நட்டு 1 ஏக்கருக்கு 4 டன் மசூல் எடுத்துருங்க.
1: 1 ஏக்கருக்கு 4 டன்
0: இதை யாரும் நம்ப மாட்ட விட்டாங்க.
1: ADT 47 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ தான் கால் கிலோ தான். ஆனால் மகசூல் பார்த்தீங்கன்னா 4 டன்.
0: அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரகம் வந்து 1000 நெல்மணியோட இடம் வந்து 13.5 கிராம் தான். அப்போ நான் 1 ஏக்கருக்கு 16000 நெல்லை தான் பயன்படுத்தினேன். அப்போ 240 கிராம் தான் எடையே வருது. அப்போ கால் கிலோக்குள்ளே தான் வருது, மிச்சம் நாற்று வேற மீந்தது 1 ஏக்கர் நட்டு. இதை யாரும் நம்ப மாட்டோம்ட்டாங்க, வேளாண் விஞ்ஞானிகளே ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் 2007 அப்துல் கலாம் அவர்கிட்ட கடிதம் எழுதியிருந்தேன், அவங்க உத்தரவு போட்டு தான் அப்புறம் வேளாண் விஞ்ஞானிகள் என்னோடய வயலுக்கு வந்தாங்க. வந்து அவங்க முன்னிலையில் கால் கிலோ எடை போட்டு விதைச்சி நட்டு காமிச்சேன். அந்த வருஷம் 1 ஏக்கருக்கு 2400 தான் மகசூல் கிடைச்சி.
1: இடைவெளி வைப்பீங்க நீங்கள்?
0: 50 சென்டிமீட்டர் இடைவெளி.
1: 50 சென்டிமீட்டர்
0: ஒரே ஒரு நாற்று தான். 50 சென்டிமீட்டர் இடைவெளிக்கெல்லாம் 1 சதுர மீட்டர் 4 நாற்று போதும். அப்போ வந்து 100 சென்ட்டுக்கும் 16 நாற்று தான் தேவைப்பட்டது. அப்போ வேளாண்துறை அதிகாரிலாம் சொன்னாங்க, கால் கிலோ நட்டால் மட்டும் பார்த்தாது மகசூல் தான் முக்கியம், நீங்கள் வந்து 2400 எடுத்துருக்கீங்க, SRI முறையில் வந்து 3 டன் 3.5 டன் வரைக்கும் எடுக்கிறதா எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது, ஒரு புதிய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஈல்டு எடுக்கணும், இல்லை நான் அதை தாண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நான் ஏற்கனவே 2003 4 டன் எடுத்திருக்கேன் அப்படின்னேன். 4 டன் நீங்கள் எடுத்துன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு நேரம் நீங்கள் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தான் சாதனை ஏற்றுப்போம் அப்படின்னாங்க. சிக்கல் அறிவியல் நிலையத்தில் விஞ்ஞானிகள்லாம் ஆடுதுற நெல் ஆராய்ச்சி விஞ்ஞானி கோயம்புத்தூர் விஞ்ஞானி எல்லாருமே என்னோடய வயலுக்கு வந்துட்டாங்க. 2011 கால் கிலோ நட்டு 4 டன் மாதம் எடுத்து காமிச்சா ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. ரெக்கார்டு பண்ணி தமிழக விருது கூட அனுப்பிச்சி வச்சாங்க. வேளாண் பல்கலை

0: கழகமே என்னை பாராட்டி விருதுலாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 விருதுக்கு மேலே வாங்கியிருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோலேருந்து தொலைக்காட்சியிலேருந்து அனைத்து தொலைக்காட்சியும் எனக்கு பாராட்டி விருதுலாம் கொடுத்துருக்காங்க.
1: இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ விதை நெல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு மெனக்கட்டுறது அதையும் நீங்கள் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் அந்த விதையை தேர்ந்தெடுக்கிறது நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய வயல்லே வந்து நீங்கள் செயல்முறை விளக்கம் கொடுப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த சம்பாவுக்கு முன்னாடி ஒரு செயல்முறை விளக்கம் கொடுப்பீங்க. அந்த அறிவிப்பு கூட நம்ம வானொலியில் கொடுப்போம், ஐயா அது மாதிரி ஒரு செயல்முறை விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய விவசாயிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லுவீங்க.
0: பார்த்து செயல்படுத்துறாங்க,
1: பார்க்கறது மட்டும் இல்லை, அதுதான் முக்கியம்,
0: செயல்படுத்துறாங்க.
1: ஆனால் நீங்கள் அந்த விதை நல்லா தேர்ந்தெடுக்கிற விதம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து ஒற்றை நாள் சாகுபடியை தேர்ந்தெடுக்கிறவங்க மட்டும் நல்ல கதிரா, வாலிப்பான கதிரா, வயலில் கலப்பு இல்லாத அந்த ரகம்தானா தேர்வு செஞ்சு ஒரு 2 புடி கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு வந்தா போதும். அதுல 1 கிலோ நெல் தேவைப்படும், 1 கிலோ இருக்கும். அப்ப வந்து ஒரு 2 ஏக்கருக்கு தேவையான விதை நம்ம எடுத்துடலாம். அது மாதிரி உள்ள பழமா 1 புடி எடுத்தாலும் 1 ஏக்கருக்கு தேவையான விதை எடுத்துடலாம். ஒரு விவசாயி ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காருன்னா ஒரு 5 புடி கதிர் எடுத்தா போதும். ஒரு 10 ஏக்கர் வச்சிருந்தா 10 புடி கதிர். இது வந்து விளையாட்டா ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணா போதும்.
1: திறச்சியான
0: கதிரா பார்த்து எடுக்கணும்,
1: எடுக்கணும்,
0: எடுத்து அதை கொண்டு வந்து காலையில் லேசாக கையால் கசக்கணும்னா அந்த விதையில காயம்லாம் ஏற்படாது. கையால் கசக்கி அதை சுத்தம் பண்ணி புடைச்சி திரும்ப காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் காய வைக்கணும். முதல்ல உச்சி வயலில் காய வைக்கக்கூடாது, அதை எடுத்து நிழல் வச்சிடணும். மறுநாள் 10 to 12 வரைக்கும் காய வைக்கணும், அதுக்குள்ள 12% காய்ஞ்சிடும். அப்படி காயலைனாக்கா திரும்ப எடுத்து வச்சு மறுநாள் ஒரு தடவை 12% காய வைக்கணும். இதை காய வச்சு சுத்தம் பண்ணி ஒரு துணி பையில சேகரிச்சு வச்சிட்டோம்னா 6 மாசத்துக்கு கெடாத இருக்கும்.
1: 1 மாதத்துக்கு 1 முறை திருப்பி காய வைக்கணும்னு சில பேர் சொல்றாங்களே.
0: 12% நம்ம காய வச்சிட்டோம்னாக்கா மாசம் மாசம் காய வைக்க வேண்டாம்,
1: தேவையில்லை.
0: ஒரு 3 மாசம் வரைக்கும் அது நல்லா இருக்கும், பூச்சி நோய் தாக்காது. 3 மாசத்துக்கு அப்புறம் வேணா எடுத்து காய வச்சுக்கலாம். சரியா அவங்க காய வைக்காத நிலையில தான் பூச்சி வருது, வண்டு வருது. விதையில வந்து மருந்தும் கலக்க வேண்டாம், ஒன்றும் கலக்க வேண்டாம், நொச்சி தடவை வெப்பதெல்லாம் போடுங்கிறாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து 12% கரெக்டா காய வச்சு வச்சிட்டோம்னா அதுல பூச்சி வண்டு எதுவுமே தாக்காது.
1: 12% தான் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கைப்பக்குவமா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
0: கைப்பக்குவமா அப்படின்னா அந்த நெல் எடுத்து கையால் அப்படி இறடணும்னு வச்சுங்க, உமி வந்து தூளா போயிடும். அந்த அரிசி எடுத்து வாயில போட்டு கடிச்சா கட்டா இருக்கும். அதை வந்து கடாருனா நம்ம நிறுத்திடணும். நொம்பவும் காய வச்சா கட்டு விட்டுடும். 12 மணிக்கு மேல விதைய காய வைக்க கூடாது. அது மாதிரி தான் காய வைக்கிறேன். வேளாண் விஞ்ஞானம் அப்ப என்ன சொல்றாங்க, 12 மணிக்கு மேல காய வச்சாக்கா அந்த சூரிய ஊதா புற கதிர் வந்து அந்த விதைய பாதிக்குதான். அதனால 12 மணிக்கு மேல விதைய காய வைக்கணும். அப்பயே நான் அதை வந்து ஆடுதுறை நெல்லா அரைச்சுன்னா ஆரம்பத்திலும் போயிட்டு இருப்பேன். அப்ப வேளாண் விஞ்ஞானம் சொல்லுவாங்க, அதே மாதிரி நான் கடைபிடிச்சிட்டு வரேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதை காய வைக்கிறாங்களா, காலையில் கொட்டுறது சாயங்காலம் வரைக்கும் அழுறாங்க. அதுமாரி பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க வெயிலில் காய வைக்கிறாங்க, அந்த விதையை தான் விவசாயம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் 30 கிலோ விதைச்சாங்கனாக்கா 15 கிலோ முளைக்குது, முளைப்பு திறன் குறையுது.
1: கால் கிலோ விதை நெல் நீங்கள் சேகரிக்கிறீங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க எப்படி நீங்கள் சேகரிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதை சேகரித்து வைத்த பிறகு விதை நேர்த்தி எதுவும் பண்ணுவீங்களா?
0: கண்டிப்பாக செய்யணுங்க ஐயா. விதை நேர்த்தி அதாவது ரசாயனம் பயன்படுத்துறவங்க வந்து ரசாயன மருந்து இருக்கு பவிஷ்யன், அதில் வந்து 1 லிட்டருக்கு 1 கிராம் 2 கிராம் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இயற்கை விவசாயிக்கு வந்து சூட மனசு தான் நான் பயன்படுத்துகிறேன் ஐயா. ஆடுதுறை நெல்லாராய்ச்சி நிலையத்தில் போய் சூட மனசு வாங்கிட்டு வரேன். கடையில் வாங்குறது உயிர் சத்து இல்லாத இருக்கு, ஆனால் ஆடுதுறை நெல்லாராய்ச்சி நிலையத்தில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் வாங்குறது சூட மனசு உயிர் உள்ளதாக இருக்கு, நல்ல பயனுள்ளதாக இருக்கு. அந்த சூட மனசை 1 கிலோ வதக்கி 10 கிராம் தண்ணியில் சுத்தமான பச்சை தண்ணியில் கரைச்சி அதில் நெல் விதையை கொட்டி ஊற வச்சோன்னா அருமையாக முளைக்குதுங்க, எந்த பூச்சி நோயும் தாக்காது, பல நோய்களை கண்ட்ரோல் பண்ணுது. ரசாயன மருந்தை விட சூட மனசு தான் சிறந்தது.
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலங்குடி பெருமாள் அவர்களின் விதை உற்பத்தி அனுபவங்கள். விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: சரிங்க, நாற்றங்கால் இடத்தை தயார்படுத்துறது ஐயா ரொம்ப எளிமையா சொன்னீங்க. எரு இல்லைன்னா ஏதோ ஒரு தழையை கொண்டு போய் போட்டு நல்லா மிதிச்சு விட்டு அதுல நீங்க பண்ணுங்க. நீங்க அந்த அளவுல பண்ணா போதுமா இல்லைன்னா கூடுதலா சில பேர் சொன்னாங்க, நான் இளநீ தெளிச்சேன், அங்க வந்து பஞ்சகவியா தெளிச்சேன், இது மாதிரி ஏகப்பட்ட முறைகள்லாம் சொல்றாங்க,
0: நிறைய சொல்றாங்க.
1: ஏன்னா 1/2 கிலோன்னும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு.
0: இயற்கையா நம்ம மண்ணுல ஒண்ணுமே போடாதான் நெல் முளைக்குது, நல்லாதான் வருது. நம்ம ரசாயனத்தை பயன்படுத்துறதுனால தான் அது கெட்டு போகுது, பூச்சி நோய் தாக்குது. இப்பயும் ஒரு நெல்லே நடாத வயலில் போய் நம்ம தேர்ந்தெடுத்துனீங்கன்னா வாங்கினா செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ராமநாதபுரத்தில் ஞானப்பிரகாசம் ஐயா மழையே பெய்யலை, அந்த ஊரில் போய் மழை பெய்ய வச்சுருக்காரு. எப்படின்னா வரப்பை உயர்த்து காட்டுக்கருவை தாங்க ஐயாங்க, அந்த காட்டுக்கரெல்லாம் அழிச்சிட்டு வரப்பை உயரமாக்கி புழுதி அடித்து அதை இயற்கையாக நெல்லை விதைச்சிட்டாரு. நான் கூட வெள்ளை பண்ணி அவங்களுக்கு விதைய கொடுத்தேன், போன வருஷம் 1 டன் கொடுத்தேன். அவங்க வந்து சாதாரணமாக விதைச்சிட்டாங்க, எனக்கு சந்தேகம் தான், என்ன வெறும் மண்ணில் இந்த மண்ணில் போய் விதைக்கிறாங்களே, இது என்னத்தை விளைய போகுது அப்படின்னு நினச்சேன். இயற்கையாக மழை பெஞ்சி இயற்கையாக விளைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த இடுபொருளுமே போடல, ஒரு பஞ்சகவியம் தெளிக்க ஒன்றுமே தெரியல. விதைச்சிட்டு வந்தாங்க, அறுவடை பண்ணுறாங்க, அறுவடை திருவிழா நடத்துகிறாங்க. நானும் போனாங்க,

0: அருமையா வளைஞ்சது.
1: எந்த ஊர்லங்க?
0: ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல
1: நம்ம தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம்
0: ஐயா.
1: அதனால ரொம்ப இது பண்ண வேணாம், அதே சமயத்துல மெனக்கெடாமலும் இருக்க வேண்டாம்.
0: மெனக்கெடாமல் இருக்க வேண்டாம். அது வந்துங்க இப்ப வந்து நம்ம வயலுக்கு வந்து செலவை குறைக்கணும், அதிக மகசூல் எடுக்கணும், அதுதான். அதை அடிக்கிறோம் இதை அடிக்கிறோம், இஞ்சி பூண்டு கரைசல்னு காசு நிறைய. இப்போ பூண்டு என்ன விளைக்குது? 200 ரூபா விற்குது. 200 ரூபாய்க்கு பூண்டை நெசிக்கணும் போட்டோம்னா என்ன வருது? அதெல்லாம் பார்க்கணும். எல்லாரும் ஆளுக்கு ஆள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இயற்கை உரங்களை வயலில் போட்டால் போதும். அறுவடை பண்ணுறோம்ல, அப்போ புழுதி அடிச்சுட்டு தழை உரங்கள் குழஞ்சி டேஞ்சாக இருக்குது. இந்தமாரி தழை உரங்களை விதைச்சி அதை மடக்கி விழுதாலே போதும். அதை விட விவசாயி ஒரு தவறான இதை செஞ்சுட்ருக்காங்க ஐயா. நல்லா விவசாயம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த வைக்கோலை வந்து கொளுத்துறாங்க ஐயா. அதை கொளுத்தவே கூடாது, எரிக்கக்கூடாது. எரிச்சாங்கன்னாக்கா அதில் உள்ள நுண்ணீரம் செத்து போகுது, அது வயலுக்கு தரம் குறைஞ்சிடுது. அந்த வைக்கோலை பரப்பி விட்டு தண்ணி வச்சு உழுதாங்கன்னாக்கா அதில் பொட்டாஷ் சத்து கிடைக்குது, மண்ணு நல்லா வளமாயிடுது. இப்போ பொட்டாஷோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக போயிடுது. நம்ம பொட்டாஷை போட தேவையே இல்லை. அந்த வைக்கோலை வயலில் பரப்பி அதை ஏர் உழுது மக்க வச்சு அதுக்கப்புறம் நடிச்சோம்னா பயிர் பரமாதமாக வருங்க. நம்ம எந்த இடத்துல பொருளும் போட வேண்டாம். அதனால் வைக்கோலை எரிக்காதீங்க, கால்நடைக்கு வேணால் கொஞ்சம் எடுத்துங்க. மிச்ச வைக்கோலை வயலில் பரப்பி விட்டு தண்ணியை விட்டு நல்லா மக்க வச்சு நட்டிங்கன்னா வயலுக்கு நல்லா உரம். இதை எல்லாம் ஒவ்வொரு வயசும் செஞ்சு பாருங்கள், அந்த வயல் எப்படி வரும்னு பாருங்க. நல்ல
1: மாதிரி செயல்முறை விளக்கம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கயிறு கட்டி அந்த 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடுற மாதிரி ஒரு அழகாக அதை செஞ்சு காட்டுவீங்க. அந்த நுட்பத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஒன்றும் இல்லையா, நம்ம சாதாரணமாக இந்த ஒரு வேலி கட்டுற கயிறு இருக்கு பாருங்க, அதில் 1.5 மீட்டர் அது ஒரு ஒரு அடையாளம், ஒரு பாலித்தீன் தாளை கிழிச்சு ஒரு ஸ்டாப்பில் வச்சு 50 சென்டிமீட்டர் ஒரு அடையாளம் போட்டுக்க வேண்டியது. அப்படியே நீட்டாக விட்டு கட்டி வயலில் வந்து செதிரிச்சிக்க வேண்டியது. ஒரு பக்கமாக நீட்டாக நட்டு இழுத்து செதிரிச்சு அடித்தோம்னா எந்த பக்கம் பார்த்தாலும் நேர் நேராக தெரியும். அந்தமாரி நிறைய விவசாயி சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 50 சென்டிமீட்டர் தான் நண்ணுங்கிற அவசியம் இல்லை. சில ரகம்லாம் தூர் கட்டும், சில ரகம் தூர் கட்டாது. அப்போ தூர் நல்லா கட்டக்கூடிய ரகத்தையும் நீண்ட கால ரகத்தையும் தான் 50 சென்டிமீட்டர் நடணும். குறைய கால ரகம் அதிக தூர் கட்டாத ரகம் இருந்துனாக்கா 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மண் ஆகுக்கு தகுந்தாப்பில் நட்டுக்கலாம். வளமான மண்ணாக இருந்தால் 50 சென்டிமீட்டர் நடலாம். கொஞ்சம் வளம் குறைஞ்ச மண்ணாக இருந்தால் ஒரு 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் நடலாம். ஒரு நாற்று தான் நடணுங்கிற அவசியம் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன் 4 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் பயன்படுத்துங்க. 5 கிலோவுக்கு மேலே தேவையில்லை. அப்போ வந்து 2 நாற்று 3 நாற்று கூட வச்சு நடலாம். உங்கள் மண் சரியில்லை, நல்லா தூர் கட்டலை அப்படிங்கிறவங்கள 2 நாற்று கூட வச்சு நடலாம், 3 நாற்று கூட வச்சு நடலாம். அதனால் எந்த ரகமாக இருந்தாலும் ஒத்த நாற்றுக்கு சிறந்தது தான். ஒரு நாற்று நடக்குள்ள இடைவெளி தான் கொஞ்சம் மாறுபடும். கொஞ்சம் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர்
1: கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் வந்து இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஏன்னா சில இடங்களில் சொல்லுவாங்க, நான் 30 கிலோ விதை நெல் பயன்படுத்துகிறேன், 40 கிலோ விதை நெல் பயன்படுத்துகிறேன்லாம் சொல்லும்போது அவங்ககிட்ட கேட்பேன், ஏங்க இது மாதிரி ஆலங்குடி பெருமாள் ஐயா ஒன்று சொல்கிறாரு 4 கிலோ விதை நெல்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்கய்யா எங்க மண்ணுக்கு அது ஒத்து வராதுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கான பதில இப்பயே சொல்லிட்டீங்க. இப்ப வந்து தூர் நிறைய வெடிச்சு வந்ததுன்னா நீங்க வந்து 50 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்கலாம். உங்களுடைய ரகம் வந்து அவ்வளவு வெடிக்காது அப்படின்னா கொஞ்சம் 30 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இல்ல என் மண்ணு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா ஒரு நாத்துக்கு வேலை 2 நாத்து வச்சுக்கலாம். அதுக்கு நிறைய எடுத்து வச்சு அமுக்க வேண்டாம்,
0: அமுக்க வேண்டாம்,
1: வேஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை விரயம் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கு.
0: அதோட ஒரு முக்கியமான தொழில்நுட்பம், ஒத்தநாத்து நடுங்க, மேலாள் நடுங்க, மேலாள் நடுங்க, வேளாண் தொழில் சொல்கிறாங்க, எல்லாரும் பரவலாக சொல்லிக்கிறாங்க. தானே எந்த விவசாயம் மேலாள் நடத்துக்குன்னு தெரியவே இல்லை. ஆழத்தில் தான் நடுறாங்க, அந்த வேரை மட்டும் தான் நடணும். நான் அதைமாரி நட்டு காமிச்சிருக்கேன். மேலாள் நட்டால் தான் தூர் நிறையா வெடிக்கும். ஆழத்தில் நட்டுட்டாக்கா தூர் வெடிக்கிறது குறைஞ்சிடும். அதே போல் இடைவெளி மட்டும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இடைவெளி கொடுக்கறதுனால பூச்சி தொல்லை இருக்காது. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிடக்குறதுனால புகையான தொல்லை இருக்காது. இப்போ புகையான
1: எலி தொல்லை கொஞ்சம் கம்மி தான்,
0: எலி தொல்லையும் கம்மி. ஏன்னா எலி வந்து ஒரு மறைவான இடத்த தான் தேர்ந்தெடுத்து கடிக்கும். இடைவெளி இருக்கிறதுனால
1: வெளிச்சம் இருக்கிற
0: வெளிச்சம் தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ எந்த வயல் நெருக்கின்னு இருக்கோம் அந்த வயலுக்கு போயிடும். அப்படியே அந்த இடைவெளி இருக்கிற வயலில் கடிச்சா விட வயல் ஓரத்தில் தான் கடிக்கும். அப்போ வந்து எலிக்கு எதிரி கீரி புள்ளை பாம்பு இதெல்லாம் அதை பிடிச்சிடும். ஏன்னா நெருக்கின்னு இருந்தாக்கா அதெல்லாம் ஓடி பிடிக்க முடியாது. இடைவெளி அதிகமாக விரைவாக போய் அந்த எலியை பிடிச்சிடும். அதனால் எலி வெட்டும் குறைச்சா இருக்கும். இரவில் வந்து ஆந்தை வந்து நெருக்கின்னு எடுத்தால் அந்த எலியை பிடிக்க முடியாது. இடைவெளி இருக்கிறதுனால அந்த எலியை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். அதில் ஒரு பாதுகாப்பு. முக்கியமான ஒரு தொழில்நுட்பம்னு கேட்டிங்கன்னாக்கா, நெருக்கி நட்ட வயலில் அதிக விளைச்சல் விளைஞ்சதை விட இயற்கையில் காற்று மழை அடிக்கல அடியோட கீழே சாஞ்சிடுது, நஷ்டம் வருது. இந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும்னா இடைவெளி அதிகமாக கொடுத்த நடக்குள்ள என்ன காற்று மழை அடித்தாலும் கீழே சாயாது. அப்போ நம்மளுக்கு நஷ்டம் வராது. வெள்ளம் வருது மழை வருதுன்னு பயப்பட வேண்டாம். இது 50 சென்டிமீட்டர் நடவுல விளைச்சல் கீழே சாயாது. இது ஒரு பெரிய நன்மை. இது அப்படியே கொஞ்சம் கீழே சாய்ஞ்சாலும் லேசாக தான் செய்யும்போது அடியோட கீழே சாயாது. அதனால இது வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
1: கலை மேலாண்மையில் வந்து கோணவீட்டர் பயன்படுத்துறதுக்கெல்லாம் கூட எளிமையாக இருக்கும்ல. இந்த
0: ரொம்ப எளிமைங்க, 2 தடவை போட்டு எடுக்கலாம். கோணவீட்டர் போட்டால் சிரமமே இருக்காது. அதை விட இன்னொரு முக்கியம், கோணவீட்டர் போடணுங்கிற அவசியமே இல்லை. இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால காலாலேயே மிதிச்சிடலாம். நடுவு நட்டத்துலேருந்து 20 நாள் வரைக்கும் காயப்படக்கூடாது. அந்த சூரிய வெளிச்சம் அந்த மண்ணில் படக்கூடாது. அந்த பூரி வெளிச்சம் தரையில் பட்டால் தான் களை முளைக்கும். லேச

0: ஒரு இஞ்சி தண்ணி நிறுத்திட்டு அந்த பக்கம் களை முளைக்காது, பயிருக்கு எந்த இடமே இருக்காது. 20 நாளைக்கு அப்புறம் லேசாக தண்ணியை வடிகட்டி ஒரு உஞ்ச உஞ்ச போடணும். இதில் விவசாயம் என்ன செய்கிறாங்க, காய்ச்சலும் பாய்ச்சலும் வேளாண்தரில் சொல்கிறாங்கன்னு நட்டன்னிக்கு காய போட்டுடுறாங்க, அதனால தான் களை நிறையா வந்துடுது. காய்ச்சலும் பாய்ச்சலும்னு அந்த மாதிரி
1: தண்ணி நிறுத்தணுன்றீங்க?
0: ஆமாம், நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். காய்ச்சலும் பாய்ச்சலும் நல்லா புரிஞ்சிங்க. எப்போ காய விடணும், நட்டத்துலேருந்து 15 நாள் வரைக்கும் காயே விடக்கூடாது, தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். 15 நாள் 20 நாளைக்கு அப்புறம் லேசாக தண்ணி வெடித்து ஒரு மயிரழ அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப காயக்கூடாது, லேசாக வெண்ணெய் பதத்து காஞ்சோன்னா திரும்ப தண்ணி கட்டிடணும். அப்போ வந்து தேவையான உர தண்ணியை போட்டுடலாம். அப்போ வந்து லேசாக பயிர் பிடிச்சி கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ தூர் கட்ட ஆரம்பிச்சிடும், பயிர் கிளம்புனா நிழல் வர ஆரம்பிச்சிடும், அந்த நிழலில் களை அந்த அளவுக்கு முளைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 50 நாள் கழித்து தண்ணி லேசாக வெடிக்கட்டுங்க, அவர் 5 நாள் காய போடலாம். மண்ணுக்கு தகுந்தாப்பில் களிமண்ணாக இருந்தால் 4-5 நாள் காய போடலாம், மலைச்சரையாக இருந்தால் 1-2 நாள் காயப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும், அதுக்கப்புறம் பாய்ச்சலும் காய்ச்சலும் விடும். அதாவது 50 நாளைக்கு அப்புறம் தான் காய்ச்சலும் பாய்ச்சலமாக தண்ணி நிறுத்தணுமே தவிர, நட்டத்துலேருந்து 50 நாள் வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும்னா களை வந்துடும்.
1: அது ஒரு குழந்தை தான்.
0: ஆமாம், குழந்தை தான்,
1: குழந்தைக்கு நிச்சயமாக உயிர் தண்ணி
0: இருந்துகிட்டே இருக்கும்.
1: அந்த சமயத்தில் காய விடக்கூடாது,
0: தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. தண்ணியை நிறையா கட்டினாதான் நம்மளுக்கு பயிர் அழுகும் கரையும். தண்ணியை லேசாக, அதுக்கு முக்கியமாக இந்த ஒற்றைநாட்டு வயலை சமப்படுத்தணும், அதுதான் முக்கியமான தொழில்நுட்பம். பாக்கி எல்லாம் சுலபம்தான், ஒரே ஒரு செலவு என்னென்னு கேட்டிங்கன்னா வயலை சமப்படுத்துறது தான். சமப்படுத்திட்டாக்க களை பிரச்சனையே இருக்காது. நம்மளுக்கு எப்போ வேணுமோ தண்ணியை வடிகட்டிக்கலாம், தூரம் நல்லா கட்டும், வயல் சமமாக இருக்கணும், அதுதான் முக்கியமான தொழில்நுட்பம்.
1: சரிங்க, இது இப்போ நம்ம வந்து இடைவெளியெலாம் இவ்வளோ கொடுக்கறதுனாலே நமக்கு வந்து பூச்சி தொல்லை நோய் பிரச்சனைலாம் அவ்வளோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
0: இல்லை, வாய்ப்பு இல்லைங்க.
1: இப்போ வந்து இந்த சம்பாவுக்கு நீங்கள் செயல்முறை விளக்கம் எப்போ செய்யலான்னு இருக்கீங்க?
0: இப்போ வந்துங்க நான் வந்து குருவை ஏடிட்டு 57 நட்டுருக்கேங்க. ஏற்கனவே வந்து ஆளுதல் 47 நட்டு சாதனை பண்ணேன். அதுக்கப்புறம் வேளாண் ஜாலெலாம் பார்த்து ஒரே நெல்லை போடாதீங்க, வேறு வேறு நெல்லை செய்யுங்க அப்படின்னாங்க. அதனால் ஆளுதல் 43, மற்ற எல்லா என்ன புது வெரைட்டி எல்லாத்துலேயும் ஒத்தனத்தை செஞ்சு பார்த்தா எல்லாமே வெற்றியாக
1: தான். இந்த வாட்டி குருவையில்
0: இது வந்து சன்ன ரகம் தான், 1000 நெல்மணியோட வந்து 15 கிராம் தான். இதுவும் கால் கிலோ நட்டு சாதனை பண்ணேன். போன வருஷம் வந்து வேளாண் துறை அதிகாரி வந்தாங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்க்குறாங்க. குத்தால் வேளாண் துறை அதிகாரி வந்தாங்க.
1: நீங்களும் அந்த ஒவ்வொரு வருடமும் கால் கிலோ தான் பண்ணுறீங்க?
0: ஒவ்வொரு வருஷம் கால் வந்து, எப்போ பார்த்தாலும் இந்த வருஷம் கால் கிலோ தான்.
1: சரி, எப்படி இருக்குங்க?
0: நல்லா அருமையாக இருக்கு.
1: எவ்வளோ பரப்பளவு பண்ணுறீங்க?
0: நான் வந்து 3 ஏக்கர் செய்யறேன்.
1: 3 ஏக்கர், ஏன்னா இது இது முக்கியமாக சில பேர் ஐயா கொஞ்சம் குறைவான இடத்துல பண்ணுறாரு அதனால சாத்தியம், என்னோட பரப்பளவு அதிகம் அதனால செய்யறதுக்கு சிரமம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அதனால கேட்க.
0: அதுக்கு தான் என்ன மட்டும் கணக்கில் எடுக்காதீங்க. இப்போ வந்து என்னோட தொழில்நுட்பம் பண்ணி கதிராமலத்தில் ஸ்ரீராம் வந்து 50 ஏக்கரில் செய்கிறாங்க, அதை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். என்னோட வயல் கூட வர வேண்டாம், கதிராமலத்தில் உண்மையான இயற்கை விவசாயம், ஒரு ரசாயனமும் கிடையாது. மரப்பில் கூட புல்லெல்லாம் நிறையா இருக்குது, அவங்கள்ட்ட கூட சொல்லி களைக்கொல்லி கூட அடிக்கலாம் வரப்புன்னு சொன்னேன். அவன் களைக்கொல்லி கூட அடிக்க வேண்டாம், அது இயற்கையாக இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க.
1: ஒரு முன்மாதிரி கிராமம், அந்த கிராமமே நிறைய பேர் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் ரகம் எல்லாம் உங்களுடைய
0: என்னோட தாங்க. என்னோட வயலுக்கு நேரடியாக வந்து பார்த்தாங்க, நாங்களும் எதுவுமே செய்யலாமான்னு கேட்டாங்க. ஐயா இயற்கை விவசாயத்துக்கு தான் ரொம்ப பயனுள்ளது இது, நீங்கள் எதுவுமே செய்யுங்கன்னா 1 ஏக்கரில் செய்யுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். அவங்க போய் என்ன செஞ்சாங்க, 5 ஏக்கரில் நட்டுட்டார். அந்த 5 ஏக்கர் நடத்த பார்த்தோன்னா 50 ஏக்கர் வச்சிருந்த விவசாயி என்ன செஞ்சிட்டாரு, ஸ்ரீராம் அப்பா, இவங்க 50 ஏக்கரில் நட்டுட்டாங்க. வந்து பார்த்தா ஊர் மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இயற்கை விவசாயி நிறைய பேர் ஒவ்வொரு வருஷம் விழா நடத்துகிறாங்க, வந்து நிறைய விவசாயி பார்த்து பயனடைஞ்சாங்க.
1: சாத்தியம், பரப்பளவு எவ்வளவு இருந்தாலும்,
0: ஆமாம்,
1: மண் வகை எந்த வகையாக இருந்தாலும் நிச்சயமாக விதை நெல்லை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கீங்க, எத்தனை ஆண்டுகளாக அதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்?
0: நான் வந்து 1980 செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: 46 ஆண்டுகளாக விதை நெல்லை குறைவாக தான் நீங்கள் பயன்படுத்தி.
0: ஆமாங்க, அப்போ வந்து யாருமே நம்பலை, நம்மளை மட்டும்தான் நம்பினாங்க. 1.5 கிலோமீட்டர் மண் ரோடு, யாருமே உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. கிராமம் அதில் வந்து விதை வாங்கறதுக்கு அந்த விவசாயி வந்தார், என்னோடய வயலை வந்து பார்த்தாரு. இன்னும் ஒரு முழத்துக்கு ஒன்று நட்டு வச்சிருக்கேன் என்னன்னாரு, இது எப்படி விளையாரு, விதையோட அளவு குறைச்சி நட்டுக்கிட்டு இருக்கேன், நிம்மா விதை விட்றேன், நிறைய இருக்குன்னு 30 கிலோ 50 கிலோ விட்டானு தான் படிப்படியாக 10 கிலோ 5 கிலோன்னு வந்து 1 கிலோ வந்து இப்போ கால் கிலோ நட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கால் கிலோ நம்பவும் முடியல அவரால், பார்த்துட்டு நம்மளாகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நம்மளை 2003 திருத்துறைப்பூண்டி வந்தாங்க, அப்படின்னா பெருமாளை ஆசிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. திருத்துறைப்பூண்டி போனால் நம்மளை என்ன கட்டி பிடிச்சி காக்கலாம் நட்டுருக்காயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தமிழ்நாட்டிலேயே யாருமே எதுவுமே செய்யலை, வெளிநாட்டில் கூட யாரும் செய்யலை, நீங்கள் தான் ஏன் விஞ்ஞானியே அப்படின்னு பாராட்டி உங்கள் வயலில் போந்து பார்க்கலாமான்னாங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கிட்டையும் காலையில் அவங்க வந்துட்டாங்க ஒரு கேமரா எடுத்துகிட்டு, வந்து அதை வந்து தூரெலாம் எண்ணி படம் பிடிச்சி நம்மளோட கொண்டு கொடுத்தாங்க. நம்மளை பார்த்துட்டு என்னோடய வயலில் நேரடியாக அவங்களும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மீட்டிங் எங்கெங்கே விழாக்கு போகிறாங்களோ இந்த வீடியோ போட்டு காமிச்சு ஆலங்குடி பெருமாள் மாரி நீங்கள் இடவெளி அதிகம் கொடுத்து நட்டால் தான் பாரம்பரியம் ஜெயிக்கும்.
1: பெரிய முன்மாதிரியான ஒரு விவசாயம்.
0: நம்மளோட இதை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் திருத்துறைப்பூண்டி நெல்ச்சாராம் வந்து பார்த்துட்டு அவங்க விழாவுக்கு திருத்துறைப்பூண்டிக்கு என்ன தலைமை எடுத்து கொண்டு போய் இந்த வருஷமும் திருத்துறைப்பூண்டிக்கு போனையா, என்னை முதல் நம்பராக கொண்டு வந்து அவங்க நிறுத்தி அந்த தொழில்நுட்பத்தை சொல்ல சொல்லி எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு நெல்ஜானம் ஐயா

0: அந்த தொழில்நுட்பத்தை அவங்க வந்து அந்த அமைப்பில் சொல்லி எனக்காகவே ஒரு புக்கை போட்டிருக்காங்க. ஆலங்குடி பெருமாள் நெல் சாகுபடின்னு தொழில்நுட்பம்னு போட்டு புக்கை போட்டு திட்டத்தட்ட ஒரு 10,000 புத்தகம் அடித்து வெளியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் சொல்லத்துக்கு போனால் நேரம் பத்தாதையா. அதாவது வந்து பார்மை நெல்லேருந்து நிறையா கலவரங்கள் இருந்தது. ஜெயராமையாட்ட விதையை கொடுத்து இது ஒத்தநாத்தில் போட்டு சுத்தம் பண்ணி கொடு பெருமாளையான்ட்ட சொல்லுவாங்க. அதே போல் நான் ஒத்தநாத்தில் போட்டு கொஞ்சமாக விதையை எடுத்து ஸ்ரீராமிட்ட கொடுப்பேன். அவர் 60 ஏக்கரில் போட்டு அதை நிறையா உற்பத்தி பண்ணி அதை திருத்தல் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அங்கே வந்து நெல் திருவிழாவில் 2-2 கிலோ எல்லா வசதியும் பரவினாங்க. அதுமாதிரி வாசனை செய்கிற சம்பவம் நான் தான் கண்டுபிடிச்சேன். உரிச்சி உரிச்சி தின்னு பார்த்து வாசனை செய்யறப்ப குள்ளாமல் உள்ள நெல்லை தேர்ந்தெடுத்து நட்டு விதையாக கொடுத்து அதை திருத்தல் முண்டியில் கொடுத்து ஒவ்வொரு சைக்கு பரவி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வாசனை செய்வோம்.
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் பரவலாக்கத்து செஞ்சிருக்கீங்க.
0: இப்போ இங்கே சமயம் என்கிட்ட தான் ஒரிஜினல் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறைய விவசாயி.
1: சரிங்க, இப்போ வந்து எப்போ செயல்முறை விளக்கம் அநேகமாக இப்போ ADT 57 அறுவடைக்கு பிறகு உண்டுங்களா?
0: அதுக்கப்புறம் மழை காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து சில விவசாயி வருவாங்க, அந்த மழை நினைச்சு நிறைய விவசாயம் அதனால கோடையில் தான் வச்சுக்கிறது. வைகாசி மாதத்தில் தான் டெம்மா காட்டுறது.
1: சரிங்க, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அறிவிப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய விவசாயிகள் ஆர்வம் இருக்கிறவங்க நேரா வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் கூட பொறுத்திருக்க வேணாம், இப்பயே கூட ஐயாவோட கைபேசியை நம்ம சொல்லுவோம், குறித்து கொண்டு நீங்க வந்து நிச்சயமா
0: வந்து பார்க்கலாம்,
1: வந்து பார்க்கலாம் ஐயாவோட வயல வந்து பார்க்கலாம். என்னன்னா கொஞ்சம் நடந்து போகணும், 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஐயாவோட நிலத்தை பார்க்கணும். ஐயா வந்து ஆலங்குடினா நிறைய பேர் அந்த குரு ஸ்தலத்தை நினைச்சுப்பாங்க, அங்க இல்ல, இது மயிலாடுதுறை குத்தாலத்துக்கும் பந்தநல்லூருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆலங்குடி, அங்கதான் பெருமாள் ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. விதை உற்பத்தி இப்போ ஒரு புதிய சிந்தனையை விதைச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் இது ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி, நீங்களே உங்க விதையை உற்பத்தி பண்ணிக்கலாம், வெளியில போய் வாங்க வேண்டியது இல்ல. என்னதான் வீட்டு சாப்பாடு ஒரு சுவை அதிகம் தான், அதனால நீங்களே உங்களுடைய விதையை உற்பத்தி பண்ணிக்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டில் போட கத்து கொடுத்துருக்கீங்க. மீன் கொடுக்காம தூண்டில கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், ஆலங்குடி பெருமாள் ஐயாவுடைய கைபேசி எண் 94-86-83-55-47. இதுதான் ஆலங்குடி பெருமாள் ஐயாவுடைய கைபேசி எண், 94-86-83-55-47. நேயர்கள் சார்பில், விவசாயிகள் சார்பில், உழவர்கள் சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஒரு கதிரில் 1 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கருக்கு விதை நெல் எடுக்கலாமா? இது தெரியாம கிலோ கிலோவா வாங்கி காசை விரையமாக்கியிருக்கேன் பாரு.
3: ஆலங்குடி பெருமாள் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுக்கு தேவையான விதைகளை அவங்களே உற்பத்தி பண்ணா விதைக்கான காசு மிச்சம், தரமான விதையும் கிடைக்கும், விளைச்சலும் அதிகரிக்கும், ஏன் மகசூலும் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும்.
2: ஆமா ஜெயா, நீ வேணா பாரு, அடுத்த நடவுக்கெல்லாம் என்னோட விதை தான் என் நிலத்துல, அதுவும் கொஞ்சமா.
3: சரி சரி, ரேடியோவை கேட்டுட்டு வந்ததுல வீடே வந்துருச்சு.
2: ஆமா ஜெயா, களைப்பே தெரியல பாரு, நெத்திலி கருவாடு குழம்பு வச்சிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ.
4: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது விதை உற்பத்தி, ஆலங்குடி பெருமாள் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இந்தா வேலம்மா, உங்க அப்பாரு பொங்க சீரு வாங்கி அனுப்பியிருக்காரு பாரு. வாழைத்தோப்பு இருக்கேன்னு வண்டி வண்டியா வாழை இலையும் வாழைக்காயும் அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல காசு கொடுத்து வெளியில வாங்கின தேங்காய் மஞ்சள் இதுகளை அளவோட வாங்கி இருக்காரு பாரு.
1: இந்தாங்க, அனாவசியமா எங்க அப்பாவை குத்தம் சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அனுப்பியிருக்காரு தெரியுமா?
0: வேலம்மா, காசு கொடுத்து வாங்கினா மட்டும் அளவு பார்த்து வாங்குறவரு வீட்டுக்கு பின்னால வாழைத்தோப்பு இருக்கேன்னு அது சும்மா தானே வருதுன்னு அளவுக்கு மீறி அனுப்பியிருக்காரு பாரு. அது என்ன நியாயம் சிந்திச்சு பாரு.

0: தொடர்ந்து கேட்கலாம். நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 10:30 அளவில் மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண்மை சம்பந்தமான கோரிக்கைகளை நேரிலோ அல்லது விண்ணப்பம் மூலம் தெரிவித்து பயனடையுமாறு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். கரூர் புலுதேரி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படுவோர் 94 88 39 38 49 அலைபேசி எண் மீண்டும் 94 88 39 38 49 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் அடுத்த மாதம் அதாவது August 11 ஒருநாள் வயதுடைய கிராமப்ரியா மற்றும் வனராஜா கோழி குஞ்சுகள் வரவிருக்கின்றன. இந்த ஒருநாள் வயதுடைய கோழி குஞ்சுகளின் விலை 25 ரூபாய். இந்த கோழி குஞ்சுகள் தேவைப்படுவோர் 04 31 என்ற முன்னிணைப்போடு 233 17 15 என் மீண்டும் ஒருமுறை 04 31 233 17 15 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கும் அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. தேசிய கீதத்திற்கு அளிக்கப்படும் அதே சட்டப்பூர்வமான பாதுகாப்பை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு இச்சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவமதிப்பு குற்றங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், ரயில் விபத்துகளை தடுக்கும் தானியங்கி கவாச் பணிகளுக்காக நடப்பாண்டில் 2066 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறினார். MBBS மருத்துவ இளநிலை கலந்தாய்வு முன்னேற்பாடுகளை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தகுதியின் அடிப்படையில் அமைவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நம் தேசம் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் நக்சலைட் தீவிரவாதம் இல்லாத நாடாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு நித்யானந்தியாராய் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டத்தினால் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை அடுத்து நக்சல் பயங்கரவாதம் வேரோடு களையப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீரணம்பாளையம் ஊராட்சியில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் மூலம் 7 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 92 வீடுகளை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு திறந்து வைத்து பயனாளிகளுக்கு அவற்றை வழங்கினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முதன்மை அமர்வு மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான

பொதுநல வழக்கை விசாரித்த நீதிமன்றம் போக்சோ வழக்குகளுக்கான சிறப்பு அதிரடிப்படையை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க அறிவுறுத்தியது. அரியலூர் மாவட்டம் சுள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது சமையற் கூடங்களை தூய்மையாக பராமரிக்கவும் உணவை சுகாதாரமாக வழங்குவதை உறுதி செய்யவும் அவர் அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து அங்கன்வாடி மையங்களை சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்திய அவர் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை மேம்படுத்துவது குறித்தும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மற்றும் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று திறந்து வைத்தார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, சென்னை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் அருந்ததி சௌத்ரி, சாக்சி சௌத்ரி, சச்சின் சிவாச் ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இந்தியாவிற்கு பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியின் 10 மீட்டர் ஆடவர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மணீஷ் நகர்வால் ரூபினா பிரான்சிஸ் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஹெச் எஸ் பிரணாய், கிரண் ஜார்ஜ், தருண் மன்னேப்பள்ளி, தன்வி சர்மா, உன்னாட்டி ஹூடா, அன்மோல் கர்ப் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நேயர்கள் இப்போது கேட்கலாம் இரவு இசை இனிமை. நேர்களே, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நேர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

0: நேரம் 8:11 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி. நம்மோடு நீங்கள் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் வளப்பகுலேருந்து பள்ளிவேலு சார். இரவு
0: பேர் என்ன சொன்னீங்க?
1: பழனிவேலு சார்.
0: பழனிவேலு ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் சேவருமான் சார்.
0: ஆ,
1: பாடல் வந்து கமலஹாசன் சாரும் ஜானகமலம் பண்ண இன்ஜினி பழகி அந்த குரல் சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம் சார், வாங்க சார்.
0: நன்றி, நன்றி.
1: ஆ கொடுத்தாரு. ஆ சரிங்க சார்.

0: 17,470 in 2022, 19,466 in 2023, and 29,758 in 2024. Among the identified categories in 2024, online banking fraud accounted for the highest number of cases at 4,659, followed by credit or debit card fraud, 3,829, marketing or investment fraud at 3,044, ATM fraud at 1,659, fraud call or vishing 1,264, gaming app or website fraud 1,019, OTP fraud 965 and e-wallet or UPI fraud at 723. The minister said separate data under gaming apps or websites, marketing or investment fraud, fraud call or vishing and e-wallet or UPI fraud has been maintained only since 2024. State-wise data showed that Telangana recorded the highest number of cyber fraud cases in 2024 at 18,922, followed by Bihar at 4,020, Maharashtra 2,827 and Odisha 1,546. The minister said the NCRB does not maintain data on the amount of money lost or recovered in cyber fraud cases. He said the Ministry of Home Affairs has set up the Indian Cybercrime Coordination Centre, I4C, to tackle cybercrimes in a coordinated manner. The government has taken measures to strengthen cyber policing, which includes the Samanvay platform for data sharing and analytics, the Cyber Fraud Mitigation Centre, the Sahyog portal, the Joint Cyber Coordination Teams, the Cyber Criminal Suspect Registry, the Cyber Commando Program, National Digital Investigation Support Centres, a standard operating procedure for complaint handling, and nationwide public awareness campaigns. And that's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
3: கோமதி, கோமதி,
4: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
3: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
4: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
3: அத தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்ன. பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்ன தொல்லை பண்றாங்க, நீ என்ன தொல்லை பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
4: ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
3: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
4: என்னங்க புதுசா ஒரு குண்ட போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
3: கோமதி, நானும் எத்தனை மாசம் தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது? எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
4: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
3: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
4: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துரும்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
3: என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
4: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும்

0: அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம்.
1: என்ன பெக்கரா மாறிட்டாரா?
0: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
1: கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
0: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும்.

0: கற்பனைக்கு அளவே இல்லையா?
1: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும். அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கிட்டிட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
0: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
1: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
0: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்காரு போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
1: கொஞ்சம் மாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே.
0: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ, அத சொல்லல. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாள்ல ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னா எங்கிட்ட கேளுங்க.
1: அது ஒண்ணு இல்ல சாமி, இவருக்கு சொந்தமா தொழில் அமையுமா இல்ல காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு
2: போவாரன்னு. குரு 8 இருக்கிறான், அதனால இவருக்கு திடீர் யோகம் எல்லாம் வரும். ஆனா நீங்க அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சா அந்த யோகம் சீக்கிரமா வந்து சேரும்.
0: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம். என்ன பரிகாரம் சொல்லுங்க, உடனே செஞ்சிடறோம்.
2: வீட்டுல தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏத்தணும்.
0: இவ்வளவுதானா? பண்ணிட்டா போச்சு.
2: விளக்கு மட்டும் எத்தனை பத்தாது,
0: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
2: சோ, சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கு பத்த வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்க ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
0: அதாவது விளக்கேத்திட்டு 48 நாள் வெளியே யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
2: அப்படி இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
1: சாமி என்ன சொல்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் 48 நாள்
2: அப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது போங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
0: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாம இருக்க முடியாதே. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க.
2: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாத்தி எழுத என்னால முடியாது.
1: 48 நாளுங்கறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராத்திரி ஆனா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும்.
1: முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நாம சண்டைய வச்சுக்கலாம்.
2: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 விளக்கு ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
1: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
0: ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
2: 24 நாள் ஒரே வீட்டுல பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹால்ல ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீ என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருகிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருகிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்க ஜாதகம்.
0: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேப்பானே.
1: நம்ம விமலுக்கு 1 பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம், சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி 4 ஆச்சு, ஆனா 4 40 ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. மறந்துட்டேன், போர்டுல என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பாக்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு

0: ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமா உங்களை பேசிக்கிறேன்.
1: கோமதி, அம்மா கோமதி,
0: இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்தாங்க?
2: என்ன கோமதி திரு திருன்னு முழிக்கிற, உங்க அப்பன மாதிரியே.
0: அம்மா வாங்கம்மா வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
1: ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து வீட்டு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊர்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க.
0: ஓஹோ,
1: அதான் கல்யாணத்தையும் பாத்துட்டு உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலாம்னு வந்தோம்.
2: ஆமா அம்மா, என்னம்மா நல்லா இருக்கியம்மா?
1: மாப்பிள்ள எங்கம்மா?
0: அதோ அங்க பாருங்க.
1: என்னமா இது பிளாக் போர்டை காட்டுற?
2: பிளாக் போர்டுல என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
1: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதி இருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லயோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இப்படி பிளாக் போர்டுல எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
2: ஏமா திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன?
0: அம்மா, ஏமா நல்லா இருக்கிற மனுஷன நோயாளி ஆக்குறீங்க, நான் அவரும் பேசிக்கிறது இல்ல.
1: என்னது, நீ மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா?
2: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கவே இல்ல, அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பாத்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
1: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கு வல்ல வேண்டாம், உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
2: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
1: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது, அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
0: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
2: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
1: அதானே.
0: கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
3: வாங்க மாமா, வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: ஏதோ இருக்கிற.
3: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
1: என்ன மாப்பிள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள.
0: அப்பா சும்மா இருங்கப்பா,
1: எதையுமே நேர்ல பேசினாத்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
3: மாமா என்ன சொல்ல வரீங்க?
1: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டுல எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள்ள.
2: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
3: அத்த அத பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் உங்க பொண்ணுகிட்டயே பேசிக்கோங்க.
2: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
1: அதானே.
0: கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க.
1: கோமதி, பெத்த ஒண்ணே கண்கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன், நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
4: அழகே அழகே.
5: கோமதி, அம்மா கோமதி.
0: வாங்க மாமா வாங்க அத்த.
5: வர்றேம்மா.
6: அம்மா நானும் வந்துட்டேன்.
0: ஹே விமல், வாடா ராஜா, வா வா வா வா வா.
6: அம்மா அப்பா எங்கம்மா?
0: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
6: ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே, பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏமா சின்ன பசங்க தானே சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
4: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேக்குறான், பதில் சொல்லு. உங்க அப்பா தான் போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார், அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
0: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இல்லாத பிரச்சனைக்கு ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளிய சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லி இருக்காரு.
4: என்னம்மா கோமதி, ஏதோ

0: யோசனையிலயா இருக்கிய?
1: அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க எல்லாரும் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருக்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
2: ஆமாமா, பசிக்குதுமா, வாமா போலாம்.
3: ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரு, பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழக என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
0: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
3: அதுக்கு கோமதி என்ன எழுதிருக்கா, அத படிங்க.
0: எனக்கு உடல் நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
3: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்குன்னு.
4: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க?
0: அரை மணி நேரமாச்சு.
4: உங்க மகன் அதுதான் எங்க மருமகன் எழுதி வச்சத படிச்சு பாத்தீங்களா சம்பந்தி?
0: படிச்சோம் படிச்சோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினதுதான் தப்பா தெரியுது.
4: கோமதி தப்பா எழுதிருக்காளா? அப்படி என்ன எழுதிருக்கான்?
0: எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டல்ல வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
4: அப்படியா?
5: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்குது?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு.
5: ஏன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது? உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே.
1: அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
3: அம்மா தாயே, அந்த காப்பிய உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்டுல எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில வாங்கி சாப்பிடுறோம்.
1: கடவுளே, நாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாம விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டே இருந்து என்ன காப்பாத்தி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல, பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
0: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
6: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
0: ஏன்பா, வீட பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
4: உங்கனாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டின ஒண்டாட்டிய விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டுல எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள?
6: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
4: அப்படின்னா பொண்ண கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்புங்கிற?
5: மாப்பிள்ள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லீனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டுல எழுதிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லீனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அத பாத்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துறோம்.
6: ஐயோ, எல்லாமே புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கறாங்களே. மட்டும் முடியட்டும், இந்த கோமதிய உண்டு இல்லன்னு
4: என்ன மாப்பிள்ள? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க.
6: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியா விடுறீங்களா?
5: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியுமா?
1: பிள்ளைகளா, போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே.
0: கோமதி, ஆம்பளை தான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவது கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்க கிட்ட பேச வேண்டியது தானம்மா.
1: என் புருஷன் மேல நான் எப்ப கோபப்பட்டேன்? பிரச்சனைய புதுசு புதுசா டெவலப் பண்றீங்களே.
0: சொல்லுமா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திரு திருன்னு முடிக்கிற?
1: அது வந்து எங்க பிரச்சனையை நாங்க பாத்து

0: யார் யாருக்கு என்ன நடக்கும்னு தலையில எழுதிருக்கோ அது மாதிரிதான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
1: பாத்தீங்களா என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
0: அம்மா அம்மா கொஞ்சம் சும்மா இருமா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
2: ஆஹா, இத்தனை நாள அவங்க பொண்ண வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் அவங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அத முதல்ல புரிஞ்சுக்கங்க.
3: அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க, அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கே.
4: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமளா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல் நீ இந்த சேர்லயே உட்காந்துரு, தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ள போய் வக்கீல் அங்களை பாத்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமளா, ரூமுக்குள்ள போய் வக்கீல பாத்துட்டு வந்துடலாம்.
5: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பாக்க வந்திருக்கீங்க?
4: சார் டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
5: என்ன சார் சொல்றீங்க, காலம் போன கடைசியில இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸ்?
4: சார் டைவர்ஸ் எனக்கு இல்ல சார், என் மகளுக்கு.
5: குழந்தை இருக்கா
4: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேக்குறோம்.
5: சார் குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
4: சார் நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார்.
5: சார் சார் நீங்க டைவர்ஸ் கேக்குறதா சொன்னீங்களே, உங்க குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு கேக்குறேன்.
4: ஓ அப்படி கேட்டீங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
5: ஓ சரி சரி, அவன் இப்ப எங்க இருக்கான், அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
4: வெளியேதான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்றேன். பரிமளா நீ போய் விமலை கூட்டிட்டு வா.
1: சரிங்க. டேய் விமல, வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமாமா சாமி.
6: சே, ஸ்கூல்லதான் மிஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்க வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
4: சார் இவன் தான் என் பேர விமல்.
5: விமல், உனக்கு உங்க அம்மா பிடிக்குமா இல்ல உங்க அப்பா பிடிக்குமா?
6: உங்களுக்கு யார பிடிக்கும், உங்க அம்மாவையா அப்பாவையா?
5: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
6: அதே மாதிரிதான் எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
5: யார அதிகமா பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
6: சார் அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பாரு. அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
5: சார் என்ன சார் உங்க பேரன் இப்படி பேசுறான்? ஓகே சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி அடுத்த கேள்வி, வீட்டுல உங்க அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்பாவது நீ நேர்ல பாத்திருக்கியா?
6: சார் என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேத்து கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேல பூரி கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
5: சார் என்ன பையன் சொல்றத பார்த்தா டைவர்ஸ் உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல, அநேகமா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
4: பரிமளா பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன், இப்ப பாரு வெளிய சொல்லி என் மான மரியாதை எல்லாம் வாங்குறான்.
5: சார் உங்க வீட்டு அட்ரஸ குடுத்துட்டு போங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
4: வக்கீல் சார் வாங்க வாங்க, வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்களே, முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இடது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க சார்.
5: எனது இடது காலவா? ஏன் சார், முத முதல வரவங்கள வலது கால தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க, நீங்க என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்றீங்க?
4: சார் ஒரு நல்ல காரியம் செய்யும் போதுதான் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர சொல்லுவாங்க. வாங்க சார் வாங்க உள்ள வாங்க. கோமதி, அம்மா கோமதி யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
0: என்னப்பா பிளம்பரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்ப ரெடி பண்ணிட்டாரே.
1: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன்.

0: செங்கோமதி, இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
1: என்ன கேஸா? என்னமா சொல்றீங்க?
0: ஆமா கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
1: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
2: ஒண்ணு இல்லம்மா, உனக்கும் வீட்டுக்காரருக்கு இப்ப ஒத்து வர்றதுல தானே, உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்த. இந்த ஊர்லயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவரு தாமா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
1: என்ன விளையாடுறீங்களாப்பா நீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ண புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பாத்துருக்கேன். நீங்க என்னடா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க?
2: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிருமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
1: இத மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
3: சார் சார், என்ன மாசம் மாசம் நீங்க உங்களுக்குள்ளயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
2: என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது?
3: ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
4: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
2: என்னது, நாம வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள்ள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
1: அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
5: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
2: என்னது புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
5: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்க மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிருச்சு, குடும்பத்துல நிம்மதியே இல்ல, எங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்கள வெளியே உட்கார வச்சுட்டு உள்ள போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்கார்ந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினாலதான் இவங்க கடனாளி ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த ரெண்டு பேரும் பேசாம இருந்தா இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்க ரெண்டு பேரும் பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்ய சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாள் இருந்து குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதல போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
6: சம்பந்தி, என் மக அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசி கிட்ட கூட்டிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சுட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்பந்தி கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியர நான் தான் கையோட கூட்டிட்டு வந்தோம்.
7: ஆமாமா, ஒத்துமையா இருந்த நம்ம பிள்ளைங்களை பத்தி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பா நடந்துகிட்டோம்.
2: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
1: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலான்னுதான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
0: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சு விட்டுடுங்க.
2: ஆமா பரிமளா.
1: அம்மா, மாப்பிள்ள பேர்ல தப்பு இல்லம்மா, எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்துல நிறைய கடன் பண்ணிட்டேம்மா.
8: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம இப்படி நிம்மதி இல்லாம அலைய வேண்டியது.
1: சாமி, இப்பவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
5: உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமா பேசிக்கங்க.
1: எங்க, என்னோட ஆசையினாலதான் நம்ம குடும்பத்துல இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேங்க.
8: கோமதி, உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்ட, சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடைய எனக்கே எழுதி கொடுக்கறேன்னு போன்
1: பண்ணிட்டாரு. அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
8: சின்ன

0: ஆசையா? நீ ஆசையினாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
1: பொண்ணுங்க சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
2: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இருவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் சி எஸ் சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் கே ஜே சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: and 3 bronze. Prime Minister Narendra Modi today congratulated weightlifter Harjinder Kaur on winning the silver medal in the women's 69-kilogram weightlifting event at the Commonwealth Games. The Prime Minister also congratulated long-distance runner Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000 metres event. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. Rajya Sabha clears legislation granting Vande Mataram the same statutory protection as the national anthem, makes insults to national song a criminal offence. Flood situation grim in Odisha, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. Heavy rainfall also disrupts normal life in Chhattisgarh. UN Human Rights Office voices concern over Islamabad's crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. At the Commonwealth Games, 9 Indian boxers assure medals for the country after sealing semi-final berths. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள்.
4: வணக்கம் கௌதம்.
5: வணக்கம்.
4: மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான அவசியம் என்ன, இது பற்றி உங்களுடைய கருத்து?
5: கேட்ச் த ரெயின் திட்டம் மூலயமா வந்துட்டு இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலே இதோட ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்க முடியும். இந்தியாவில் வந்து பல வகைப்பட்ட சீசன்ஸ் வந்து இருக்குது. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த பிரைவேட் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வந்து குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை வந்து கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக வந்து அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது வந்து கண்டிப்பாக நீருடைய முக்கியத்துவம் இன்னைக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கும் வந்துட்டு இதோடைய தேவை இப்போ வந்து ஒரு ரொம்ப இட்டனா இருக்கு. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போயிருச்சு ஆகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியாக இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ஸி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டம் இல்லாம இது ஃபங்க்ஷனபிளாவும் மெயின்டெனன்ஸ் பார்ட்லயும் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு வாட்டி ட்ராக் பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இது மூலமா அமையும்ன்றத நான் நம்புறேன்.
4: நிச்சயமா, அதாவது மக்கள் பங்களிப்போட எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினா அது வந்து வெற்றிகரமா அமையும் அப்படின்றது உங்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து புரியுது. இப்போ மழைநீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் என்ன கௌதம்?
5: என்னுடைய லைஃப்ல வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ நான் படித்தது மூலயமா எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி வந்து நீர் அப்படின்றது இருக்கு, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சா கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, பிகாஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம்ல ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில் வந்து நம்மளோட பெர்காபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரிய வருது. அதாவது என்னன்னா 2021 ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க, அதாவது பெர்காபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி வந்து 1486 வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 2031 வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அவைலபிலிட்டியில ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஓகே. ஸோ இதுக்கு அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான

0: ஒரு கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு வந்து நீரை சேமிக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தோம். இப்ப நம்ம நிறைய விஷயங்கள், காசு சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை வந்து சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தா கூட, நீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்ப இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓபன் டெரேஸ் ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்னாலே, அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட. சோ அது நீங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்க டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னாலே வந்து 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தன் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. சோ அப்ப யோசிச்சு பாருங்க, 900 லிட்டர்ஸ் வந்து சுமார் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது. நமக்கு சென்னையில மட்டுமே வந்து ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்க அது கணக்கு போட்டீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா கூட, அங்க 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்ற இன்ஸ்டிடியூஷன் பிரைவேட் பாடி. 100 ஸ்கொயர் மீட்டர்லாம் ஒரு சின்ன இடம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்குல இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ற மூலயமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும், தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹாவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட், நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும். சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸ், ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போ நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைனா கூட நம்மளோட போர்வெல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்ட் எஸ்பெஷலி சி வாட்டர் இன்ட்ரஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட் லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சி வாட்டருக்கு வந்து போறத ஓரளவுக்கு தடுக்க முடியும். சி வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்த வந்து நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்ப நம்ம வீடு பிரைவேட் இடங்கள்ல இருந்து தண்ணி வெளியே போதில்ல, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ற மூலயமா கண்டிப்பா வந்து அந்த வாட்டர் கிளாகிங்கை வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியும்ன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு பிரைவேட் பாடியா இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம்.
1: நிச்சயமா, அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்க பேச்சுல வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம் அப்படின்றது. இன்னைக்கு வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம்னா அப்ப இருந்த பெரியவங்க கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னது, தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும் இந்த விஷயத்த வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லாமா. கண்டிப்பா நீங்க வந்து மழை நீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும்.
0: உண்மை, டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் தி ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளவு ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயா அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். அது வந்து காசு கொடுத்து வாங்குறது ஒரு அவல நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன், ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியா மாறும்போது அங்க மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்ப 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட் வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியா படல அது. ஸோ அதனால நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ்ல வந்து நீங்க கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்க வீட்டிலேயே வர்றதை வந்து நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அற்புதமான செய்தியா நான் பார்த்தேன். ஓகே, இதை கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாவும் இதை பத்தி நான் ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமா இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமா அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது வந்துட்டு ஓகே நம்ம ஒரு டார்ச் பேரரா இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃபியூச்சர்ல வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனா கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்சஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலா வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகுன்ற நம்பிக்கை.

0: நம்பிக்கையோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்துல இருந்த அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனாலதான் அப்ப கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா, இப்ப வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா, அதை சீராக்குறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
1: அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பாரிசன் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்ப ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கு, அப்ப பாப்புலேஷன் கம்மியா இருந்தா கூட பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வர டெம்பிள் வந்து நீங்க சுத்தி பாத்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஃபுளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃபுளோயிங் சிஸ்டமா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்னு சொல்லிட்டு அங்க ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து அந்த டேங்க்ல வந்து ஸ்டோர் ரூம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிள்லயும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காவேரி நதியில இருந்து வரதையும் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணிருக்காங்க. சோ அதிகமான வாட்டர் வந்தாலும் வெளியே போறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க. அதிகமான வாட்டர் வந்தாலும் ஸ்டோரிங்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இது நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு எதுக்கு இப்ப நம்ம வயல் வரப்புகள்ல வந்து அவ்வளவு நம்ம கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவில் குளம் எல்லாம் இருக்கு.
0: கோயில்கள்ல வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சொல்லுவாங்க இல்லையா?
1: உண்மை உண்மை. ஓகே, இன்னைக்கும் அது ஃபங்க்ஷன்ல இருக்குல்ல, இந்த வாய்க்கா, அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்ல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அங்கிருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணிருப்பாங்க, பெரிய வாட்டர் கேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1000-1500 இயர்ஸாவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. அங்க வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி. அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும், அதை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் கரெக்டா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் வந்து அழகா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியா ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுல இருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிடுது,
0: ட்ரை ஆயிடுது.
1: ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல, இது சரி மழை பெய்து எந்ததான் ஃபுல்லாவே வயலாச்சே அப்படியே தண்ணி உள்ள இதாயிடும்னா அப்படி ஆகாது. இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், உள்ள போறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்டா நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளவு ஃபாஸ்டா தண்ணி உரியிடும், அப்ப அவ்வளவு ஃபாஸ்டா தண்ணி உள்ள
0: போயிடும்.
1: சோ அதுக்குதான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது, சரிங்களா? அதோட முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ள நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகணும் அப்படின்றது. இது ஈஸியா மேண்டேட் கூட ஆக்கலாம், சில இடங்கள்ல மேண்டேட்டும் ஆக்கியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன், நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்றது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்ப பண்றது இல்ல, அதனால வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா, வயலுக்கு வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்ல வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவல நிலையெல்லாம் பார்க்க வேண்டி இருந்தது. சோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்க இதோட முடியல. இப்ப நான் ரீசெண்டா ஒடிசா போயிருந்தேன், ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணிருக்காங்க பிரகதீஸ்வர டெம்பிள். நான் இப்ப ஒடிசால போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன், புவனேஸ்வர் போற ரோட். நம்பவே முடியாது, ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளவு குட்டைகள் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஆனா எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்க ஃபுல்லாவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிசினஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. எல்லா குளங்கள்லயும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்க மக்கள் வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க, அங்க குளிக்கிறாங்க, அங்க தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க, இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்றது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸ்ல வந்து இப்படி ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நான் சொல்றேன். இந்த சைடு லெப்ட் சைட்ல வந்து பார்த்தா ஒண்ணு, ரைட் சைட்ல கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ஒண்ணு, அப்படி நிறைய இருந்தது. அவ்வளவு வாட்டர் பாடிஸ் வந்து இருந்தது. மேபி நம்ம ஊர்லயும் வந்து தென்காசி அந்த பக்கங்கள்ல வந்து நான் அந்த மாதிரி பாக்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸ்ல வந்துட்டு இது பண்ற மூலயமா நிறைய வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு

0: ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் கிரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்டாகவும் இருக்கு. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்பைக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்கு டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்குக்கு
1: எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும்,
0: ஆமா எப்படி வருது, எங்க இருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே இங்கிருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துதான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோம்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும்.
2: மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது இனிய ராகம். நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்மரணே என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, ராகம் மலையமாருதம், ஆதிதாளம்.

அடுத்து புவனேஸ்வரியா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசி நிகழ்ச்சியில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிறைவாக ராஜு வெடல எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் ரூபக்க தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் நள்ளிரவு 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இந்த அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 kHz அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.